0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 5:54. மனதில் நம்பிக்கையோடு தைரியமாய் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிதான். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 19 நாள், ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம், இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. பெண் கல்வியின் அவசியம் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:02.

0: பயிற்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டாரச் செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை. சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல், இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்த் அண்ட் கோ. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். 10:45 திரை இசை. 11:02 இலக்கியம் பேசுவோம், புறநானூற்றி பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sane Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the Resistance Front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests, and is a recognition that the prosperity, security and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the synergy between the updated free and open Indo-Pacific and the mutual and holistic advancement for security and growth across regions, Mahasagar initiative, provides both sides with the required impetus to furthering economic security cooperation. Both sides will strengthen bilateral cooperation in 5 key sectors: semiconductor, critical minerals, information and communication technology, clean energy and pharmaceuticals. The annual Sri Amarnath Yatra will begin today from both Pahalgam and Balthal routes in Jammu and Kashmir. The Yatra will culminate on August 28

0: coinciding with the festival of Raksha Bandhan. The first batch of pilgrims reached the twin base camps in Nunwan in Anantnag district and Balthal in Gandharbal district yesterday under tight security. Governor of Bihar, Lieutenant General retired Syed Atta Hasnain, and Minister of State for External Affairs Pavitra Margarita will visit Iran today to attend the funeral ceremony of late Supreme Leader of Iran, Grand Ayatollah Syed Ali Khamenei. Ministry of External Affairs said the high-level representation in the ceremony underscores the importance of civilizational ties, including people-to-people connection between the two countries, providing a robust foundation to political and economic engagements. In Thailand, 9 monks were killed yesterday when an 11-year-old boy crashed a pickup truck into a group of monks on a pilgrimage walk in the northeastern Mukdahan province. Officials said a total of 35 monks from Mukdahan province were on a pilgrimage. 5 monks were killed on the scene, while 4 others died at a hospital. In Ukraine, 27 people have been killed and 90 others were injured in a massive drone and missile strike by Russia on capital Kyiv. Damage was recorded in 30 locations across Kyiv, mainly residential buildings and civilian infrastructure. Russia's defense ministry said in a statement the deadly bombardment on Wednesday night was in response to Ukraine's long-range strikes on its civilian infrastructure. In Syria, an explosive device detonated in a Damascus cafe yesterday, killing at least 9 people. Interior Ministry reported the device was planted inside the cafe, located 100 meters from the Palace of Justice in the capital's Hejaz district. In the ICC Women's T20 World Cup, host England defeated South Africa by 40 runs in the second semi-final at the Kennington Oval in London to set up a title clash with Australia. And in FIFA World Cup, Spain defeated Austria 3-0 in their round of 32 match at Los Angeles Stadium in Inglewood, California to advance to the round of 16. Michael Oyarzabal put Spain ahead in the 36th minute before Pedro Porro doubled the lead in 66th. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியால் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களை சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால்

0: கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானது ஒரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவப் பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக, சகோதரியாக, குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்க போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: தெஞ்சல் தொடும் தென்னக மண்ணில் தமிழ் மனம் வீசும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. நேரம் 6:15. சிந்தனைக்கு விருந்தாக, மனதிற்கு மருந்தாக குரல் அமுதம் இப்போது.

0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும்.
0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இறைநாமம் மனதில் மலர, பக்தி உணர்வு நெஞ்சில் நிறைய, கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி உணர்வை மனங்களில் விதைக்கும் முதல் பாடலாக சீர்காழி சிவசிதம்பரம் குரலில்

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்திமாலை. பக்திமாலையில் அடுத்ததாக ஏ வி கோவிந்தன் குரலில் ஒலிக்கும் அன்னையே என துவங்கும் பாடல்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: பக்தி மாலையில் நிறைவாக வரும் பாடலை பாடியவர் நாகூர் ஈ.எம். ஹனிஃபா.

0: இதுவரை பக்தி உணர்வை மனங்களில் நிறைத்த நிகழ்ச்சி பக்தி மாலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாபேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நலவிடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. அந்த குக்கு வந்து மாத்தி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அவங்களோட தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இனி பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ், அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவி தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாதுகாக்கப்படும். அதை வந்து வெளியே சொல்ல போட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட்
1: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டை சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார்.

0: ஆட்சியில் கைத்தறி துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவேக அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும்.

0: இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி கல்லவிலும், இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: காற்றின் சிறகில் இசையாய் வந்து உங்கள் இதயங்களில் இடம் பிடிக்கும் குரல் இது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. விவசாயம் செழிக்க உழவர்கள் வளம் பெற அடுத்து வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர்களுக்கான அறிவிப்புகள். நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும், மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்வாய் நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய் நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார்.

உங்களுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். குழந்தைகள் இல்லங்களில் தங்கி கல்வி பயிலும் குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று துவக்கி வைத்தார். குருந்தங்கோடு ஊராட்சி ஒன்றியம் மற்றும் குளச்சல் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று திடீர் ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் குழந்தைகள் இல்லங்களில் தங்கி கல்வி பயிலும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஆவணங்கள் வழங்கும் முகாம் நேற்று நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்து தெரிவிக்கையில், குழந்தைகள் இல்லங்களில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் கல்வி, உயர்கல்வி மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எவ்வித தடையுமின்றி எளிதாக பெறுவதற்கும் இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முகாமில் இல்ல குழந்தைகளுக்கு தேவையான முக்கிய அடிப்படை ஆவணங்களை உடனுக்குடன் பெற்றுத் தருவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முகாமில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலித்து ஆவணங்களை விரைந்து வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகள் இல்லங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்கள் எவ்வித சிரமமும் இன்றி தங்களுக்குரிய அடிப்படை அரசு ஆவணங்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு குழந்தைக்கு வங்கி இணைப்புக்கான ஆணையினையும் வழங்கினார். குருந்தங்கோடு ஊராட்சி ஒன்றியம் மற்றும் குளச்சல் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முட்டம் ஊராட்சிக்குட்பட்ட கடியப்பட்டணம் கடற்கரை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு மற்றும் குப்பைகள் தரம் பிரிக்கும் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். மேலும் கீழக்கடியப்பட்டணம் மீனவ கூட்டுறவு சங்க நியாய விலைக்கடையை ஆய்வு செய்து வழங்கப்படும் பொருட்கள் சரியான அளவில் வழங்கப்படுகிறதா என்றும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கடியப்பட்டணத்தில் சீரமைக்கப்பட்டு வரும் பயணிகள் நிலர்குடையினை ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து சைமன் காலனி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் கட்டிடம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். குளச்சல் அரசு மருத்துவமனையிலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ வசதிகள் குறித்தும் ஆட்சியர் கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடக்கும் தவறுகள் மற்றும் குறைபாடுகள் குறித்து புகார் தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் 9445474706 என்ற எண்ணானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விடுதி மாணவ மாணவிகள் விடுதி தொடர்பான புகார்களை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிக்கலாம் எனவும், வரப்பெறும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும்

0: மக்கள் தொடர்பு அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: நாகர்கோவில்
9: மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: நேரம் 7:05. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்
10: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
11: சத்தியாகிரகத்தை போன்ற புதியதானதோர் ஆயுதத்தை அப்பொழுது இருந்த ஸ்தாபனங்களில் எதுவும் அனுசரிக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் வீண் என்று எனக்கு தோன்றியது. ஆகவே என்னுடைய யோசனையின் பேரில் சத்தியாகிரக சபை என்ற ஒரு தனி ஸ்தாபனம் ஆரம்பம் ஆயிற்று. அதன் முக்கியமான அங்கத்தினர்களெல்லாம் பம்பாயைச் சேர்ந்தவர்கள். ஆகையால் அதன் தலைமை காரியாலயம் அங்கே அமைக்கப்பட்டது. அச்சங்கத்தில் சேர ஏராளமானவர்கள் விரும்பி பிரதிஞ்ஞையில் கையெழுத்து இட்டார்கள். துண்டு பிரசுரங்களை வெளியிட்டோம். பொதுக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடந்தன. கேடா சத்தியாகிரக போராட்டத்தின் முக்கியமான அம்சங்களை இவையெல்லாம் நினைவூட்டின. சத்தியாகிரக சபைக்கு நான் தலைவனானேன். இந்த சபையில் படித்த அறிவாளிகள் என்று இருந்தவர்களுக்கும் எனக்கும் அபிப்பிராய ஒற்றுமை இருப்பதற்கில்லை என்பதை சீக்கிரத்திலேயே கண்டுகொண்டேன். சபையில் குஜராத்தி மொழியையே உபயோகிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன். அதோடு என்னுடைய மற்றும் சில வேலை முறைகளும் அவர்களுக்கு விசித்திரமாக தோன்றியதோடு அவர்களுக்கு கவலையையும் சங்கடத்தையும் உண்டாக்கின. ஆனால் அவர்களில் அநேகர் பெரிய மனதோடு என்னுடைய விசித்திர போக்குகளையெல்லாம் சகித்து கொண்டார்கள் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். ஆனால் சபை நீண்டகாலம் உயிரோடு இருக்காது என்பது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. சத்தியத்தையும் அகிம்சையையும் நான் வற்புறுத்தி வந்தது அந்த சபையின் அங்கத்தினர்களில் சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதையும் நான் கண்டுகொள்ள முடிந்தது. என்றாலும் ஆரம்ப கட்டங்களில் எங்களுடைய புதிய நடவடிக்கை அதிக வேகமாக நடந்து கொண்டு வந்தது. இயக்கமும் தீவிரமாக பரவலாயிற்று. இவ்வாறு ஒரு பக்கம் ரவுலட் கமிட்டி அறிக்கையை எதிர்த்து நடந்த கிளர்ச்சி வளர்ந்து தீவிரமாகிக் கொண்டு வந்த சமயத்தில், மற்றொரு பக்கத்தில் அரசாங்கம் அக்கமிட்டியின் அறிக்கையை அமலுக்கு கொண்டு வருவதில் மேலும் மேலும் அதிக உறுதி கொண்டது. ரவுலட் மசோதாவையும் பிரசுரித்தார்கள். இந்திய சட்டசபை கூட்டத்திற்கு என் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நான் போயிருக்கிறேன். அது இந்த மசோதாவின் பேரில் அந்த சபையில் விவாதம் நடந்தபோதுதான். அப்பொழுது ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் ஆவேசமாக பேசினார்.

அரசாங்கத்திற்கு பலமான எச்சரிக்கையும் செய்தார். வைஸ்ராய் பிரமித்துப் போய் அப்பேச்சை கேட்டுக்கொண்டிருந்ததாக தோன்றியது. சாஸ்திரியார் தமது சூடான பேச்சுவன்மையை பொழிந்து கொண்டிருந்தபோது வைஸ்ராய் கண் கொட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பேச்சில் உண்மையும் உணர்ச்சியும் நிறைந்திருந்தன. ஒருவர் உண்மையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தால் அவரை எழுப்பிவிட முடியும். ஆனால் தூங்குவதாக பாசாங்குத்தான் செய்கிறார் என்றால் அப்படிப்பட்டவரை என்னதான் முயன்றாலும் எழுப்பிவிட முடியாது. அரசாங்கத்தின் உண்மையான நிலைமையும் அதுதான். அது முன்னாலேயே இதில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு விட்டது. இதற்கு சட்டரீதியான சடங்குகளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் மாத்திரமே அது கவலை கொண்டு விட்டது. ஆகையால் சாஸ்திரியாரின் உண்மையான எச்சரிக்கை அரசாங்கத்தினிடம் ஒரு மாறுதலையும் உண்டு பண்ணவில்லை. இத்தகையதோர் நிலைமையில் என் பேச்சு வனாந்தரத்தில் இட்ட ஓலமாகவே முடியும். வைஸ்ராயை நான் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் அவருக்கு கடிதங்கள் எழுதினேன். அரசாங்கத்தின் செய்கையால் சத்தியாகிரகத்தை மேற்கொள்வதைத் தவிர எனக்கு வேறு வழியே இல்லாமல் போகிறது என்று அக்கடிதங்களில் கூறினேன். ஆனால் ஒன்றும் பயன்படவே இல்லை. மசோதாக்கள் இன்னும் சட்டங்களாக கெசட்டில் பிரசுரமாகவில்லை. நானோ அதிக பலவீனமான நிலையில் இருந்தேன். என்றாலும் சென்னையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்ததும் அந்த நீண்ட பிரயாணத்தினால் ஏற்படக்கூடிய அபாயத்திற்கும் துணிவது என்று முடிவு செய்தேன். அந்த சமயம் பொதுக்கூட்டங்களில் போதியளவு உரக்க பேச என்னால் முடியாது. பொதுக்கூட்டங்களில் நின்று கொண்டு பேசுவதற்கும் இயலாது. அந்த நிலைமை எனக்கு இப்பொழுதும் இருந்து வருகிறது. நின்று கொண்டு நீண்ட நேரம் பேச முயல்வேனாயின் என் உடம்பு முழுவதும் நடுக்கமெடுக்கும், மூச்சு திணறும். தென்னாடு எப்பொழுதுமே எனக்கு சொந்த வீடு போல் தோன்றும். தென்னாப்பிரிக்காவில் நான் செய்த வேலையின் காரணமாக தமிழர் மீதும் தெலுங்கர் மீதும் எனக்கு ஒரு வகையான தனி உரிமை இருப்பதாகவே நான் உணர்ந்தேன். தென்னாட்டின் நல்ல மக்கள் என் நம்பிக்கையை என்றும் பொய்ப்பித்தது இல்லை. காலஞ்சென்ற ஸ்ரீ கஸ்தூரிரங்க ஐயங்காரின் கையொப்பத்துடன் அழைப்பு வந்தது. ஆனால் அந்த அழைப்புக்கு முக்கியமான காரணஸ்தராக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரியாரே என்பதை பிறகு நான் சென்னைக்கு போகும் வழியில் தெரிந்து கொண்டேன். அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதுவே முதல் தடவை என்று சொல்லலாம். அது எப்படியாயினும் முதல் தடவையாக ஒருவரை ஒருவர் நேரில் அறிந்து கொண்டது அப்பொழுதுதான். காலஞ்சென்ற ஸ்ரீ கஸ்தூரிரங்க ஐயங்கார் போன்ற நண்பர்கள் வற்புறுத்தி அழைத்ததன் பேரிலும் பொது வாழ்க்கையில் மேலும் தீவிரமான பங்கு வகிக்கலாம் என்ற நோக்கத்தின் பேரிலும் அப்பொழுது கொஞ்ச காலத்திற்கு முன்னால்தான் ராஜகோபாலாச்சாரியார் சென்னையில் வக்கீல் தொழிலை நடத்த சேலத்திலிருந்து வந்திருந்தார். சென்னையில் அவரோடையே நாங்கள் தங்கினோம். ஆனால் அவருடன் இரு தினங்கள் தங்கியிருந்ததற்கு பின்னாலேயே இதை நான் கண்டுபிடித்தேன். ஏனெனில் நாங்கள் தங்கியது ஸ்ரீ கஸ்தூரிரங்க ஐயங்காருக்கு சொந்தமான பங்களா ஆகையால் அவருடைய விருந்தினராகவே நாங்கள் தங்கியிருக்கிறோம் என்று எண்ணினேன். ஆனால் மகாதேவ தேசாய் எனக்கு விஷயத்தை கூறினார். அவர் வெகு சீக்கிரத்தில் ராஜகோபாலாச்சாரியாருடன் நெருங்கிய பழக்கம் கொண்டு விட்டார். ராஜகோபாலாச்சாரியாரோ தமது சங்கோஜத்தன்மையினால் எப்பொழுதும் பின்னுக்கே இருந்து வந்தார். ஆனால் மகாதேவ தேசாய் எனக்கு யோசனை சொன்னார். இவருடன் நீங்கள் நெருங்கிய பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு நாள் சொன்னார். அவ்வாறே செய்தேன். போராட்டத்தின் திட்டங்களை குறித்து தினமும் சேர்ந்து விவாதித்தோம். ஆனால் பொதுக்கூட்டங்களை நடத்துவதைத் தவிர வேறு எந்த வேலை திட்டமும் எப்பொழுதும் எனக்கு தோன்றவில்லை. ரவுலட் மசோதா முடிவில் சட்டமாக்கப்பட்டு விடுமானால் அதை எதிர்த்து சாத்வீக சட்டமறுப்பு செய்வது எப்படி என்பது எனக்கு விளங்கவே இல்லை. சட்டத்தை மறுப்பதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் அளித்தால்தான் அச்சட்டத்தை ஒருவர் மீற முடியும். அது இல்லாது போனால் மற்ற சட்டங்களை நாம் சாத்வீக முறையில் மீற முடியுமா? அப்படி செய்வதாயின் அதற்கு எந்த இடத்தில் வரம்பை நிர்ணயிப்பது? இதையும் இதுபோன்ற பல விஷயங்களையும் குறித்து நாங்கள் விவாதித்தோம். விஷயத்தை நன்கு பரிசீலனை செய்து முடிவுக்கு வருவதற்காக ஸ்ரீ கஸ்தூரிரங்க ஐயங்கார் தலைவர்களின் சிறு கூட்டம் ஒன்றை கூட்டினார். அதில் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டவர்

0: பெரியவர்களில் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியாரும் ஒருவர். சத்தியாகிரக சரித்திரத்தின் நுட்பமான விவரங்கள் அடங்கிய விரிவான குறிப்பு நூல் ஒன்றை நான் தயாரிக்க வேண்டும் என்று அவர் யோசனை கூறினார். அந்த வேலை என் சக்திக்கு புறம்பானது என்பதை உணர்ந்தேன். அதை அவரிடம் தெரிவித்தும் விட்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவில் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: டக் டக்.
4: யாரது?
3: நான் தான்.
4: என்ன வேணும்?
3: செய்தி வேணும்.
4: என்ன செய்தி?
3: குறுஞ்செய்தி. எப்ப வரும்?
5: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது.

தாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்

0: புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9 வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4வது நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஏரியன் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைனிங் ஆகி வீல் எல்லாமே அடிபிடிச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
4: இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரசியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன். இது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமு ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனா்.

0: 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. ஒவ்வொரு விடியலிலும் நம்பிக்கையாக, ஒவ்வொரு மாலையிலும் இனிமையாக உங்கள் வாழ்வோடு இணைந்து ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: சேவை செய்திகள். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் சங்கடகர சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 முற்பகல் 11 வழிபாடு, மாலை 5:30 சிறப்பு அபிஷேகம், மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. பெருஞ்சகோணம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி நாகராஜா திருக்கோவில் புனருத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 பூஜை, 7:45 மிருத்யுஞ்சய ஹோமம், 8:15 புனித நீர் எடுத்து வருதல், 10 மகா அபிஷேகம், பகல் 12:30 அலங்கார தீபாராதனை, மாலை 4:15 உற்சவ மூர்த்தி பூஜை, 4:30 உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலாவருதல், இரவு 9 பஞ்சசுத்தி கலாசபிஷேகம், அத்தாழ பூஜை, அலங்கார தீபாராதனை. கோணம் வளர்நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கள் திருஏடு வாசிப்பு மற்றும் வாகன பவனி திருவிழாவில் இன்று மாலை 4 திருஏடு வாசிப்பு, இரவு 8 ஐயாவிற்கு பால் மற்றும் பூ பணிவிடை, நாளை காலை 6 பால் பணிவிடை. திருமூலநகர் குருசுமலை புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6 ஜபமாலை, திருவிழா திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமை

0: இல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் இன்று காலை 10:30 மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து இம்மாதம் திங்களில் 4 மற்றும் 6 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவர். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பந்தலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பந்தலை 101. நேரம் 7:30. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா, நானும் சிறிது நேரமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். பசிபிக் பெருங்கடலின் வரைபடத்தை வெறித்து பார்த்தபடியே இருக்கிறீர்களே.
2: மந்திரியாரே, மீண்டும் ஒரு முறை சொல்லும், ஒளியே புகாத அந்த ஆழ்கடலின் அடியில் தங்க மலைகள் இருப்பதாக சொல்கிறீரே.
3: தங்கமே, தங்கமே,
2: இது உண்மையா? இதை நான் எப்படி நம்புவது?
1: மன்னா, முற்றிலும் உண்மைதான். அவை வெறும் மலைகள் அல்ல, முடிவில்லாத தங்க சுரங்கங்கள். மனிதனால் தாங்க முடியாத அழுத்தத்திற்கு அடியில் இந்த உலகையே விலைக்கு வாங்கக்கூடிய செல்வம் உறங்கி கிடக்கிறது.
3: தங்கமே, தங்கமே,
2: கடலுக்கடியில் தங்கம் எப்படி உருவாகிறது? அங்கே தங்கத்தை உருவாக்கும் தொழிற்சாலை இருக்கிறதா?
1: மன்னா, 3 முறைகளில் கடலின் அடியில் தங்கம் உருவாகிறது. 1, கடலுக்கு அடியில் இருக்கும் புவி தட்டுகள் நகரும் பொழுது ஏற்படும் வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக கடலுக்கு அடியில் இருக்கும் பாறைகள் உருகுகின்றன.
2: பாறை உருகினால் கீழேதானே போக வேண்டும், அது எப்படி கடலுக்கு மேலே வரும்?
1: மன்னர் வேந்தே, பாறைகளின் இடுக்குகள் வழியே வெளிவரும் உலோக திரவங்கள் கடல் தரையில் இருக்கும் வெடிப்புகளின் வழியே மேலே வரும்.
2: ஓ, அப்படி அப்படி, அதுதான் இந்த கடல் தங்க துகள்கள் மேலே வருகின்றன.
1: கடலுக்கு அடியில் இருக்கும் எரிமலைகள் வெடித்து எரிமலை குழம்பு வெளியிடும் போது அவற்றிலிருந்து வரும் தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோக குழம்பு குளிர்ந்த நீரை தொட்டவுடன் எரிமலை கண்ணாடியாக மாறி காலப்போக்கில் தங்க படிமங்களாக மாறுகின்றன. மன்னா,
2: எனது கஜானாவோ காலியாகிக் கொண்டிருக்கிறது. அந்த செல்வமோ யாருக்கும் பயனின்றி ஈருளில் மூழ்கி கிடக்கிறது. நமக்கு கிடைத்தாலாவது லாபமாக இருக்கும். இதை எப்படி அடைவது?
4: தங்கமே, உன்னத்தான் தேடி வந்த நானே.
1: கடல் அன்னை அந்த செல்வத்தை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாள். மன்னா, அதற்கு தண்ணீரில் மிதக்கும் கப்பல்கள் போதாது. நீருக்குள் மூழ்கி செல்லும் விசித்திர கருவிகள் தேவை. நம்மிடம் இருக்கும் பொன்னை அந்த ஆழ்கடலில் முதலீடு செய்தால் மட்டுமே நம்மால் பார்க்க முடியாத அந்த மகா செல்வத்தை அடைய முடியும்.
3: தங்கமே, தங்கமே,
2: முதலீடா? ஒருவேளை வெறும் கடற்கரை கனவாக இருந்தால் அந்த ஆழ்கடலில் நான் செலவு செய்த செல்வம் எல்லாம் மூழ்கி விடுமே.
1: அலைகள் பொய் சொல்லாத மன்னா. பெரும் புயலுக்கு பின் கிழக்கு தீவுகளின் மணலில் துகள்களாக தங்கம் ஒதுங்குவதை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்ததாக கூறுகிறார்கள். கடல் தன் மடியில் இருக்கும் அதிகப்படியான செல்வத்தை உமிழ்கிறது. அதை அள்ளிக்கொள்ளும் துணிச்சல் மட்டுமே நமக்கு தேவை.
2: சரி, கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த தங்க புதையலை நான்

0: இதற்கான விசித்திர கருவிகளை உருவாக்க வேண்டும்.
1: அதை கடலுக்கு அடியில் கொண்டு செல்ல ஆளில்லாமல் இயங்கும் எந்திரங்களை உருவாக்க வேண்டும்.
0: நீர் கூறுவதை பார்த்தால் தானியங்கியான ரோபோக்கள் தான் தேவை.

0: எனது கரத்தை கச்சிதமாக பிடித்துக் கொண்டீர்கள் மன்னர் வேந்தே. அதுதான், அதேதான்.
1: பிறகு எதற்கு செலவு செய்ய வேண்டும் மந்திரியாரே? அதுதான், எனது செல்ல பிள்ளை ரோபோ இருக்கிறதே, அதை அனுப்பி எடுத்து வர செய்து விடுவோம்.

0: எடுக்க வேண்டும். மந்திரியார் பாஸை உடன் அனுப்புங்கள்.
1: என்ன இந்த ரோபோ உடனா? குடிக்கு டீ போட சொன்னால் சுவரில் டீ என்று எழுதி வைக்கும் இந்த ரோபோ உடன் நான் சொல்வதா? தாங்களே கூட சொல்லுங்கள்.

குமரியின் கடல் காற்றில் கலந்து தமிழின் தேன்மொழியை தாங்கி உங்கள் செவிகளில் இனிமை சேர்க்கும் ஒலிபயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:35.

சின்ன சின்ன சந்தோஷங்க தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே அழகாக்குது. அந்த அழகான தருணங்களோட இணைக்க வருது தென்குமரி தேனலை. நம்மளுடைய வாழ்க்கை சுவையாக இருக்கணும்னா நாம கொஞ்சம் சாப்பாட்டுல இருந்தும் கத்துக்கலாமா? அது எப்படி? அதாவது இட்லி மாதிரி முகத்துல எப்பவும் பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு இருக்கணும், புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும், உப்மா மாதிரி அவசரத்துக்கு கை கொடுக்கணும், பிரியாணி மாதிரி தனித்துவமா ஜொலிக்கணும், கேசரி மாதிரி இனிமையா பேசணும், அவியல் மாதிரி ஒற்றுமையா பழகணும், ஐஸ்கிரீம் மாதிரி எப்பவுமே கூலாவே இருக்கணுமாங்க. இப்படி எல்லா நல்ல குணங்களும் சேர்ந்திருந்தா டிகிரி காஃபி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மணக்குமாம். அந்த மனம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட மனசுலயும் நீண்ட நாள் வரை நிலைச்சிருக்குமா?

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காளிதாஸ் 2. வரிகள் மோகன்ராஜன், பாடலை பாடியவர் கபில் கபிலன்.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தெரிஞ்சத நினைவு கூறவும் தெரியாதத தெரிந்து கொள்ளவும் இதோ புது அறிவு கேள்வி. இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, பசிபிக் விளிம்பு அதாவது ரிம்பாக் பயிற்சியை நடத்தும் நாடு எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. பசிபிக் விளிம்பு அதாவது ரிம்பாக் பயிற்சியை நடத்தும் நாடு எது? எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கா ஹவாயில் ரிம் ஆஃப் த பசிபிக் 2026 பயிற்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது. ரிம்பாக் என்பது உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல்சார் பயிற்சியாகும். இந்த பயிற்சியானது July 31, 2026 வரை தொடர்கிறதாம். இந்த பயிற்சியை அமெரிக்காவின் பசிபிக் கடற்படை நடத்துகிறது. பொதுவாக 2 ஒரு முறை இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இதில் பல நாடுகளின் கடற்படை, விமானப்படை மற்றும் தரைப்படை வீரர்கள் பங்கேற்று பயிற்சி பெறுகின்றனர். இந்தியாவும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பயிற்சியில பங்கேற்று

0: பேச்சு வருகிறதாம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. பசிபிக் விளிம்பு அதாவது ரிம்பாக் பயிற்சியை நடத்தும் நாடு எது? அதற்கான சரியான விடை அமெரிக்கா.
1: ராஜனன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன் கோ. தொடர்புக்கு 9487222715.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: நேரம் 7:45. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
3: தேதியும் செய்தியும்
4: இன்று ஜூலை 3
5: தென்னிந்திய திரைப்பட நடிகர் SV ரங்காராவ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
4: 1918 இதே நாளில் ஆந்திர மாநிலத்தில் பிறந்த ரங்காராவ் அவர்கள் ஓர் நடிகர், இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார்.
5: தன் 25 திரை வாழ்க்கையில் 53 தமிழ் படங்கள், 109 தெலுங்கு படங்கள் என மொத்தம் 163 படங்களில் இவர் நடித்துள்ளார்.
4: இந்திய அரசு இவரை கௌரவப்படுத்தும் விதத்தில் இவரது அஞ்சல் தலையை 2012 வெளியிட்டது.
5: பாதாள பைரவி, மிஸ்ஸி அம்மா, சௌபாக்கியவதி போன்றவை இவர் நடித்த படங்களுள் சிலவாகும்.
4: வயலின் இசை கலைஞர் TR பாப்பா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: 1923 இதே நாளில் பிறந்த இவர் தமிழக வயலின் இசைக்கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளரும் ஆவார்.
4: தமிழ், தெலுங்கு, சிங்கள மொழி திரைப்படங்களுக்கும் இவர் இசையமைத்துள்ளார்.
5: சின்னஞ்சிறு பெண் போலே, சிற்றாடை உடை உடுத்தி, ஒண்ணுமே புரியல உலகத்தில போன்றவை இவர் இசையமைத்த குறிப்பிடத்தக்க சில பாடல்கள் ஆகும்.
4: ராகங்களின் அரசி என்று அழைக்கப்படும் கர்நாடக இசை பாடகி ML வசந்தகுமாரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: 1928 இதே நாளில் பிறந்த ML வசந்தகுமாரி அவர்கள் சங்கீத கலாநிதி விருதினை குறைந்த வயதில் பெற்ற பெண் கலைஞர் என்னும் பெருமையை பெற்றவராவார்.
4: சங்கீத நாடக அகாடமி விருது, இசை பேரறிஞர் விருது, பத்மபூஷன் விருது, சங்கீத கலாசிகாமணி போன்ற பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார்.
5: உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 1942 இதே நாளில் பிறந்தவராவார்.
5: 1972 சுயம்பரம் என்ற தன்னுடைய முதல் திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் பெரும் புகழ்பெற்ற இவரது திரைப்படங்கள் அனைத்தும் உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு புகழ்பெற்றவையாகும்.
4: உலக திரைப்பட விமர்சன பரிசினை தொடர்ந்து 5 இவரது திரைப்படங்கள் பெற்றுள்ளன.
5: இவரது கலைப்பணியை பாராட்டி இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது.
4: இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன.
5: விக்கிலீக்ஸ் இணையதளத்தை உருவாக்கிய ஜூலியன் பால் அவர்கள் 1971 இதே நாளில் பிறந்தார். கனடாவின் 2 மிகப்பெரிய நகரமான குபெக் நகரம் 1608 இதே நாளில் உருவாக்கப்பட்டது.
4: 1767 இதே நாளில் தென் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் 4 தீவுகளுள் ஒன்றான பிட்காயின் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது.
3: தேதியும்

0: செய்தியும்
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புதூர்,
4: செல்
6: 7305365016.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 7:50. குமரி FM 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை.

0: பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஹை நானா. வரிகள் மதன் கார்கி, பாடலை பாடியவர்கள் அனுராக் குல்கர்னி மற்றும் சின்மை.
1: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
3: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
4: நியூ கேப்டன் கூலா?
3: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
4: பானசோனிக் ஏசி வாங்க
5: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வருது. ரோமியோ திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் கபில் கபிலன்.

0: குமரி தேனலை நிகழ்ச்சி 8:02 மீண்டும் தொடரும். அதற்கு முன்பாக தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தொடர்கிறது தென்குமரி தேனலை. இப்போது தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம். கிலோ 1க்கு நாட்டு கத்திரிக்காய் 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 50 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 75 ரூபாய், இஞ்சி 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 58 ரூபாய்,

வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், நாடன் மிளகாய் 30 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடல் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 48 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினா 95 ரூபாய், பால் சேம்பு 65 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் 55 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லி 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காரமணி 50 ரூபாய், நூல்குள் 75 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 34.39 அடி, பெருஞ்சாணி அணை 67.2 அடி, சிற்றாறு 1 அணை 13.68 அடி, சிற்றாறு 2 அணை 13.77 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தான்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தான்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: கேடபாடல் இடம்பெற்ற திரைப்படம் வித் லவ்.
1: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
2: நியூ கேப்டன் கூலா?
1: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
2: பானசோனிக் ஏசி வாங்க
3: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பந்தலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.

0: Funeral of Sigurd Ufos. Spain beat Austria 3-0 to enter round of 16 at the FIFA World Cup. And BCCI announced a schedule for India's two-match test series against Sri Lanka to be played from the 15th to the 27th of next month. And with that, we end the morning news. Have a nice day.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: நெஞ்சல் தொடும் தென்னக மண்ணில் தமிழ் மனம் வீசும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:30. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
5: உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டே உயர போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பல பேர் அப்படி தான் கற்பனை பண்ணுறாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கிவிட்டு குறுக்கு வழியில் ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம் செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடணும். அப்படி இல்லாமல் என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளில் பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறது எதுக்காக? அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காக தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலையடி வாரத்தில் ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில் ஒரு சின்ன உளியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளோ உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறது எவ்வளவு கஷ்டம். நாம் ஒரு சிற்பியாக இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேலே வீசுகிறான். நாமளே அந்த சூரியனாக இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மளை கஷ்டப்படுத்துகிறவன் நம்மளை விட வலிமை உள்ளவன், அதனால் நாம் அவனாக மாறி விடுறது தான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனாக மாற்றி விட்டுது. சிற்பி இப்போ ஒரு சூரியனாக மாறினான். இனிமேல் இந்த உலகத்தில் நம்மளை விட வலிமை உள்ளவன் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கலை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சுது. இப்போது சூரியனாக இருந்த அந்த சிற்பி நினச்சி பார்க்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாக தான் இருக்கணும். அதனால் இனிமேல் நாம் சூரியனாக இருக்கக்கூடாது, நாம் மேகமாக தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. சூரியனாக இருந்த சிற்பி மேகமாக மாறினான். வான வீதியில் அப்படி உல்லாசமாக வர ஆரம்பித்தான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கலை. எதிரில் பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிக்கிட்டு நிற்கிது. வேகமாக வந்த மேகம் மலையில் மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால் செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம் எந்த தடையும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து வர்றோம். நம்மையே போக விடாமல் தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேலும் நாம் வந்து மேகமாக இருந்து பிரயோஜனம் இல்லை, இருந்தால் மலையாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தான். இப்போவும் பாருங்கள், இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுது. மேகமாக இருந்த சிற்பி மலையாக மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுக்கிட்டு இருக்கு. இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிது அந்த மலை. இப்படி நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் அந்த மலையோட காலடியில் அடிவாரத்தில் ஏதோ சத்தம்

0: கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவாக குனிஞ்சு பார்த்து தான் பார்த்தா, அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய கையில் உளியை வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். இப்போது அந்த மலை நினச்சிதான், மலையையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனாக இருக்கணும். இனிமேலும் மலையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, மனுஷனாக மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினச்சிதான். அந்த வினாடியே அந்த மலை வந்து ஒரு மனுஷனாக மாறிச்சு. அவன் கையில் ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பித்தான் அந்த ஆள், பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமாக ஒரு ஆசை வந்து தான், அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான், பெண் வேஷத்தில் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இருட்டி விட்டுது. இந்த சமயத்தில் வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டம்மா கிடுகிடுன்னு உள்ளே வந்துட்டாங்க காப்பி பொடியோ ஏதோ வாங்கிறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா நான் சுஷீலா இல்லை, சுஷீலாவோட புருஷன், பெண் வேஷத்தில் இருக்கிறேன் சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட வந்து, பயப்படாத, நானும் கமலா இல்லை, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னானான். இப்படி வாழ்க்கையை விபரீதமாக நினச்சிக்கிட்டு வேறு வேறு கற்பனைகளில் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம் அதுவாக மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னவோ கற்பனை பண்ணி கடைசியில் மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்கள். அதனால் நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:37. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
5: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை வடு. வடு அப்படின்னா குற்றம், தழும்பு, மாவடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வடுதான்.
4: முதல்ல வடு அப்படிங்கிற வார்த்தைக்கு குற்றம் காண உதாரணம் பார்க்கலாம். வடுவிழா வையத்து மன்னிய மூன்றில் நடுவன தெய்த இருதலையும் எய்தும் அப்படிங்கறது நாலடியார் பாடல். குற்றம் இல்லாத உலகில் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க வடுவிழா வையத்து அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு வடு அப்படின்னா குற்றம் அப்படிங்கறது புரியுது.
5: அடுத்ததா வடுனா தழும்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். 10 பாடல்ல சிரல் பெயர்ந்தன்ன நெடுவள்ளூசி நெடுவசி பறந்த வடு. இந்த வாக்கியத்துல வடு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஊசியாய் தைத்த தழும்பு அப்படிங்கிற பொருள் கொடுக்குது.
4: அடுத்து வடு அப்படின்னா மாவடு அப்படிங்கறது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதற்கான ஒரு உதாரணம் பார்க்கலாம். வடுவாள் கண்கள் அப்படின்னு சங்க பாடல்கள்ல இந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே உபயோகிச்சிருக்காங்க. பெண்களின் கண்களை மாம் பிஞ்சு போன்ற வடிவம் கொண்டது அப்படின்னு வர்ணிக்கிற வார்த்தைகள்.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time I knew we're getting together. Oh, baby, I feel so good.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் அக்யூமென், acumen. அக்யூமென் அப்படின்னா மதிநுட்பம், நல்ல அறிவோட இருப்பாங்க இல்லையா, ரொம்ப விரைவா தடுமாற்றம் எதுவும் இல்லாம ஒரு விஷயத்தை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தின மதிப்பிடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறவங்களதான் மதிநுட்பம் உள்ளவங்கன்னு சொல்லுவோம். அதுக்குதான் இங்கிலீஷ்ல வேர்ட் அக்யூமென்.
5: இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹிஸ் பிசினஸ் அக்யூமென் ஹஸ் மேட் ஹிஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அதாவது வணிகத்தில் அவருடைய மதிநுட்பமானது அவரை மிகவும் வெற்றிகரமானவராக ஆக்கியுள்ளது.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.

0: இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம வைஃபை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கேபிள்ஸ் எதுவுமே இல்லாம போன்ல இன்டர்நெட் கிடைக்குது, லேப்டாப்ல வீடியோ கால் கனெக்ட் பண்றோம், இது எல்லாமே எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் தான் வைஃபை.
1: இந்த வைஃபை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நாம எப்பவாவது யோசிச்சு பாத்துருக்கோமா? மேபி நம்ம யோசிச்சிருப்போம், ஆனா பதில இன்னும் சரியா முழுசா தெரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதோ இன்னைக்கு இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம அதற்கான விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி. இது வந்து வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுது. அதாவது ரேடியோ வேவ்ஸ் மூலமா இது டேட்டாஸ் எல்லாம் அனுப்புது. நம்ம எஃப்எம் மாதிரி தான் இதுவும், ஆனா எஃப்எம்ல நாம சவுண்ட் அனுப்புவோம் இல்லையா, இங்க சவுண்டுக்கு பதிலா இன்டர்நெட் டேட்டாவை அனுப்புது. ரவுட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் ஹீரோ. வைஃபைக்காக நம்ம வீட்டுல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, அங்க இருந்துதான் வைஃபை கனெக்ஷன் எல்லா ரூமுக்கும் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் ரவுட்டர்.
0: இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்நெட் லைன்ல இருந்து டேட்டாவை வாங்கி, அதாவது ஃபைபர் பிராட்பேண்ட் லைன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்து டேட்டாஸ கலெக்ட் பண்ணி அதை ரேடியோ சிக்னல்ஸ் மாத்தி நம்மளுடைய டிவைஸுக்கு அனுப்புது. அதாவது இன்டர்நெட்டை காத்துல பிராட்காஸ்ட் பண்ணுது. சோ நம்ம போன் லேப்டாப்ல வைஃபை சிப் இருக்கும், அந்த சிப் ரவுட்டர் அனுப்புற சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணும், வைஃபைக்கான பாஸ்வேர்ட போட்டதும் ரொம்ப செக்யூரா அதுல டேட்டா டிரான்ஸ்பர்ஸ் எல்லாமே நடக்கும்.
1: ஆனா இது எதுவுமே நம்ம கண்ணுக்கோ காதுக்கோ தெரியாம ஆயிரக்கணக்கான சிக்னல்ஸ் வந்து சில நொடியிலேயே அங்க இங்கேயுமா டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும்.
0: இந்த வைஃபை சிக்னல்ஸ் வால்ஸ், டோர்ஸ், கான்கிரீட் இதெல்லாமே பிளாக் பண்ணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல ரவுட்டர்ஸ்ல ரெண்டு பேண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து 2.4 GHz, இதுல ரேஞ்ச் அதிகமா இருக்கும், ஸ்பீட் ஆனா கம்மியா இருக்கும், ஆனா இதுல சிக்னல்ஸ் வந்து சுவரெல்லாம் தாண்டி நமக்கு நல்லாவே கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா 5 GHz. இந்த ரவுட்டர்ல ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரேஞ்ச் கம்மியா இருக்கும். ரவுட்டர் பக்கத்துல நாம இருந்தா மட்டும்தான் நமக்கு சிக்னல்ஸ் வந்து நல்ல தெளிவா கிடைக்கும்.
1: சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ரேடியோ வேவ்ஸ் நம்ம வீட்டை சுத்தி சுத்தி சுத்தி இன்விசிபிள் இன்டர்நெட் வலையை உருவாக்கி நம்ம போன், டிவி, லேப்டாப்பை இந்த உலகத்தோட இணைக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் வைஃபை.
0: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். ஆரம்பமாவது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: உங்கள் விருப்பம், உங்கள் பாடல், உங்கள் குரல் இவை அனைத்தும் சந்திக்கும் இடம்தான் வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி. இப்போதே இணைந்திடுங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஐயோ இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளி

0: ிறது போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: இதுவரை கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கத்தி, ட்ரிபிள் ஆர், பராசக்தி திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
3: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில்
4: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அட்டா ஹஸ்னின் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளைக் கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: இரவும் பகலும் முப்பொழுதும் எப்பொழுதும் கருத்தோடு கானங்களால் இதயம் வருடும் இனிய தோழி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:03. வணக்கம் அன்பு நேயர்களே. காற்றலை வழியே கனிவான கானங்களை கேட்டு மகிழும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நீங்கள் விரும்பும் இனிய பாடல்களை நேரலையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722 முன்னிணைப்பு எண்ணாக 0465-2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. காற்றலை சுகந்தம் பெற வசந்த அழைப்பிற்கு வாருங்கள் அன்பு நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாமா? வணக்கம் வருக.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: நான் கரண்டல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் வைகாசி பிறந்தாச்சி, பாடல் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா.
1: அந்த பாடல கேட்டுருமா?
2: மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாடல் கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.

0: பட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: நேரம் சரியா 9:10 ஆயாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், பேசலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. என்ன படத்துல என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பாயும்புலி படம் கொட்டுக்கிட்டு.
3: அப்படியா, உங்க ஊர்ல பொத்துக்கிட்டு ஊத்துதா? சரியா, மழை வருது, அதுக்காக அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க. பாடல் கொடுத்துறோம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: ஒத்துக்கிட்டு

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம் அன்பு நேர்களே. நேரம் இப்பொழுது 9:15. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில் இனிமையான கானங்கள். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்போமா? வருக, வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கும் அன்பு சகோதரி. யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லலாமா?
4: ஆனந்தன் பாலம் பழனி.
3: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணுப்பா?
4: பொன்னுமணி படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னா புரியுமா? அந்த பாட்டு.
3: அப்படியா, அந்த பாட்டு தான் வேணுமா? சரிப்பா, பாடல் கேட்டலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. விருப்ப பாடலுடன் காத்திருக்கும் அடுத்த அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம், வருக.
3: அன்பான
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார் எங்கிருந்து? சரி சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படத்தின் பெயர் சிறைச்சாலை. பாடல் வந்து செம்பூவே பூவே ஒரு மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ.
0: எல்லாரும் பாடகர்களா தான் ஆயிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, மகிழ்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு. நன்றி, பாடல் வருது கேக்கலாம்.
3: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் சரியா 9:28 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நேர்கள் தெரிவில இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வரப்போற அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டலாமா? வணக்கம், வருக.
2: நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் காலை வணக்கம் கூறுவது சரளூர் நாகலிங்கம்.
1: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: நாடோடி பாட்டுக்காரன்றது ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே,
1: சரியா
2: காதல் நாளை தாண்டியே.
1: பாடல் பாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க, அதுல பாடலாம்.
2: தாமரை
1: பாடல் கேட்டுருவோம் ஐயா. நன்றிங்கய்யா, நன்றி
2: நன்றி.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து வருக? அன்பின் வணக்கம்.
7: வணக்கம்.
6: என்ன பாடல் வேணுங்க?
7: அடுத்த வருஷம் ஆசை 100 வகை பாட்டு கொடுங்க.
6: நிச்சயமா, உங்களுக்கு
7: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
6: நன்றி. வணக்கம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா, போதும் போதும் என போதை

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

0: நேரம் 9:40 ஆயாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லையின் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம்,
0: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க.
1: என்ன
0: படிச்சீங்க, என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
1: எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஐயா, சொல்லுங்க.
1: பழைய விக்ரம் படத்துல இருந்து வனிதாமணி,
0: வனிதாமணி அந்த பாட்டு வேணும். இதோ உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்து இருக்கிறேன். நன்றி,
1: தேங்க்யூ.
2: கண்ணே போட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

அன்பு நேர்களே, இது உங்கள் இணைவிற்கு தோழியருக்கான நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு இரண்டு நிகழ்ச்சி இருக்கு. 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி, 3:02 வாராய் தோழி நேர்லை நிகழ்ச்சி. ஆங்காங்கே தெருவோரங்கள்ல, சேனல் கரைகள்ல முகம் சுழிக்கிற விதமா நிறைய குப்பைகளை, அதுலயும் குறிப்பா பிளாஸ்டிக் கவர்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினமான இன்னைக்கு இந்த நெகிழிப்பையை ஒழிக்க என்னென்ன செய்யலாம், நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறது குறித்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேச வரலாம் அன்பு தோழியர்கள். எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போதும் சரி, இல்ல அமைதியா தனியா நம்ம இருக்கும் போதும் சரி, நம்ம மனசு நம்மோட பேசுது இல்லையா? அப்படி உங்க மனசோடு நீங்க பேசும்போது, இந்த செயலை நாம இப்படி செஞ்சிருக்கலாமோ, அல்லது அந்த வேலையை இந்த மாதிரி செஞ்சா நல்லா முடிஞ்சிருக்குமோ, இந்த ஒரு குணம் மட்டும் இல்லைன்னா நாம இன்னும் நல்லா இருப்போம் தானே, இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா? அப்படிப்பட்ட நினைவுகள் பத்தி இன்னைக்கு வாராய் தோழி நிகழ்ச்சியில பேச போறோம். அவ்வப்போது உங்கள் மனதில் எழும் உங்களை பற்றிய கேள்விகள் என்னென்ன சொல்ல வாருங்கள் அன்பு சகோதரிகளே. வாராய் தோழி நேர்லை நிகழ்ச்சியில இன்று பிற்பகல் 3:02 ரெண்டு நிகழ்ச்சியிலையுமே தோழியர் பேசுறதுக்கான நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், 290-722 மற்றும் ஒரு எண், முன்னிணைப்பு எண்ணா 0462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. மறக்காம நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்கோங்க. வசந்த அழைப்புல அடுத்து பாடல் கேட்கறதுக்காக யார் வரப்போறாங்க, என்ன பாடல் தரப்போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. பாடல் வருது இதோ உங்களுக்காக. நன்றி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: வசந்த அழைப்பில் நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், வருக.
5: வணக்கம்,
4: எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க?
5: கள்ளுக்கூட்டத்தில இருந்து ஜோகன் பேசுறேன்.
4: ஜோகன், உங்களுக்கான விருப்ப பாடல் எந்த படத்துல இருந்து என்ன பாடல்பா?
5: மதராசப்பட்டினம் என்ற படத்துல இருந்து பூக்கள் பூக்கும், அந்த பாட்டு.
4: அந்த பாட்டு வேணும் இல்லையா, கேட்கலாமா? பாடல் கேட்போம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
5: நன்றி.

இன்றைய வசந்த அழைப்பில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ வைத்த நேயர்களுக்கும் ஆன்லைன் வழியாகவும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் மூலமாகவும் வானொலி வாயிலாகவும் குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இயற்கை எழிலும் இனிமை தமிழும் ஏந்து வாழும் குமரி மண்ணின் இசைச்சாரல் குமரி பண்பலை 101. நேரம் 10:02 நொடி. இளஞ்சாரல்
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: That's right.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, நம்பிக்கைதான் இனிமையான எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த சிந்தனை புள்ளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நன்றே செய், அதை இன்றே செய் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றே அப்படின்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு எல்லாமே என்ன பொருள் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த நாம செய்யணும்னு

0: நினைச்சாலும் அதை இன்னைக்கே தொடங்கணும் அப்படிங்கிறது தான். நாளை என்பது நமக்கானது இல்லை. அதனால எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கும் இது நல்ல நேரமா இருக்குமா அப்படின்னு பார்க்காம நாம தொடங்கும் நிமிடமே அதற்கான சரியான தருணம் அப்படின்னு நாளை வரை தள்ளி போடாம இன்னைக்கே செய்ய ஆரம்பிப்போம். எதுவுமே செய்யாமல் காத்திருப்பதை விட ஒரு சின்ன முயற்சியை தொடங்கி பார்க்கலாமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட இத பத்தி தான் பேச போறோம். இன்றே இப்போதே அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவ மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா நிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், தினமும் காலையில அலாம்னு ஒரு விஷயத்த வைக்கிறோம். 5 மணிக்கு வைக்கிற அந்த ஒலி 5 மணிலிருந்தே அடிக்கும். நாமளும் 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு தள்ளி வச்சு கடைசியில 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையும் சரியா செய்ய முடியாம நம்ம வாழ்க்கையோட முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த முக்கியமான வேலைகள் எல்லாம் நம்ம எப்போ செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாவே இருக்கு. நம்மளுக்கு ஒரு பரீட்சை வருதுன்னே வச்சுக்கலாம். அந்த பரீட்சைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த தேதியில தான் நம்ம அந்த தேர்வை எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக? 1 மாசத்துக்கு அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல, அன்னையில இருந்தே நாம தேதியை வச்சு சரியான முறையில படிச்சு முடிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு தான் கொடுக்கறாங்க. ஆனா நம்ம நாளைக்கு படிக்கலாம், நாளானைக்கு படிச்சுக்கலாம்னு தேர்வுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை தள்ளி வச்சுட்டு வேக வேகமா புத்தகத்தை புரட்டி எனக்கு நேரமே கிடைக்கல, நேரம் கிடைச்சிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற சாதனையாளர்கள் எல்லாருக்குமே அதிகப்படியான நேரம் கொடுக்கப்படுறதே இல்லை. அவங்களுக்கும் நம்மள மாதிரி 24 மணி நேரம் தான் கொடுக்கறாங்க. அதை அவங்க எப்படி சரியான முறையில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. சரியான முறையில நம்மளோட நேரத்தை நம்ம பயன்படுத்தினாலே வாழ்க்கையில அடைய முடியாத தூரத்தை கூட நம்மளால சுலபமா அடைய முடியும். பள்ளி காலங்கள்ல என்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. 5:30 படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன். ஆனா 1 நிமிடம் தள்ளி போய் 5:31 ஆயிடுச்சுன்னா, சரி இது சரியான நேரம் இல்ல, நம்ம 6 மணிலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை தள்ளி வச்சிருவேன். ஆனா இப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல தான் அது 5:31 இருக்கும், இன்னொரு ஊர்ல 6 மணியா தான் இருக்கும். அப்படின்னா பிரச்சனை அந்த நேரத்துல இல்ல, நம்மளோட மனநிலைமையிலயும் அந்த நேரத்தை கையாளுற விதத்திலையும் தான் இருக்கு. எந்த நேரமா இருந்தா என்ன, என்னோட கலைகளையும் என்னோட திறமைகளையும் நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு நினைச்சு நான் கத்துக்கிறதா ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அவங்களால சுலபமா பண்ணிட முடியும். ஆனா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அன்னைக்கு நாளையே பிரமாதமா பயன்பாட்டுடையதா நம்மளால வாழ்ந்து காட்ட முடியும். ஆனா எந்திரிக்கிறதுக்கு தான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவோம். எப்படி தேர்வுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதே இல்லையோ, அதே சமயத்துல நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல நம்மளால சுலபமா அந்த பாடங்களை படிச்சு நல்ல மதிப்பெண்ணும் வாங்க முடியும். ஒரு புது கலைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலையை கடைசி வரைக்கும் நம்மளால கத்துக்கவே முடியாது. என்னைக்கு அதை பயிற்சி பண்றதுக்கு ஒரு நல்ல குருவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த கலையில ஆர்வம் இருக்கு, எனக்கு இதை கத்துக் கொடுங்கன்னு நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்மளோட வாழ்க்கை முன்னோக்கி போகும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. அதனால நம்மளுக்குள்ளேயே நம்ம உறுதிமொழிகளை எடுத்துக்கலாம். என்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னு நாம நினைச்சு நம்மளுக்கு பயமாவோ சோம்பேறித்தனமாவோ இருக்கோ, அப்போ இப்போ இதை நான் ஆரம்பிச்சா இன்னைக்கோ இல்ல பிற்காலத்திலயோ யாருக்கும் அது துன்பம் தராத ஒரு செயலா, என்னோட முன்னேற்றத்துக்கான செயலா இருந்தா யோசிக்காம நல்ல விதத்துல அதை உடனே இன்னைக்கே இப்போதே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம அதுக்கேத்த உழைப்பையும் போட்டு நம்ம நல்ல எண்ணங்களையும் அதுல சேர்த்து அதுக்கு என்ன ஊதியத்தை வாங்க முடியும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த வயசுலதான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் புத்தி கூர்மையும் அதிகமா இருக்குமா. இப்பவே நம்ம தேவையான அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிட்டு நம்மளோட உடல் பலத்தையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல நம்மளால மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கே இப்பொழுதே எல்லா நல்ல செயல்களையும் ஆரம்பிக்கலாமே.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஹரிஷ் ராகுல் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பொழுது விடுவதிலையும் மறைவதிலையும் தான் முடிந்து விடுது. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கைய நாம மணிகள்ல எண்ணுறோம், இதே உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கைய நிமிடங்கள்ல எண்ணுறோம். சாதனையாளர்களுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா கடிகாரத்தின் வினாடி முள்ளோடுதான் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்வுல அன்றாடம் நடக்க நிகழ்ச்சிகளை அவசரமானது அவசரம் இல்லாதது, முக்கியமானது முக்கியம் இல்லாததுன்னு நாம பிரித்து கொள்கிறோம். அவசரமானதையும் முக்கியமானதையும் எவன் ஒருவன் அன்றைக்கே செய்கிறானோ அவன் தான் அந்த நாள்ல வெற்றி பெறான். அவசரம் இல்லாததையும் முக்கியம் இல்லாததையும் அந்த நாள்ல செய்பவர் நேரத்தை விரயம் செய்கிறான். காலம் தவறாமை அப்படிங்கிறது இயற்கை என்னும் பள்ளிக்கூடம் நமக்கு தந்த ஒரு பாடம். அதிகாலையில சூரியனும் மாலையில சந்திரனும் ஒரு நாளும் கால தாமதத்திற்காக காரணம் தேடி இருக்குமா? இல்ல சட்டை ஓய்வெடுத்து கொள்வோன்னு யார்கிட்டயாவது கெஞ்சிதான் இருக்குமா? இறைவனுடைய படைப்புல இயற்கையின் நியதியில 24 மணி நேரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான். அந்த 24 மணி நேரத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்தினானோ அவனையே இந்த உலகம் வெற்றி மாலையிட்டு கைத்தட்டி அழகு பார்க்கிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கிராமத்துல ஒரு ஜென்குரு வசித்து வர்றாரு. அவருக்கு அந்த கிராமத்துல உள்ள ஒரு ஏழை மனிதன் பணிவிட செய்து வருகிறான். அவனுடைய உபசரிப்புக்காக அந்த ஜென்குரு அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பூ. அந்த பூவுக்கு மந்திர சக்தி உண்டு. அந்த பூவை வைத்து யாருக்கும் தெரியாம எந்த ஒரு இரும்ப தொட்டாலும் அது தங்கமா மாறிடும். ஆனா என்னன்னா அந்த பூவோட சக்தி 2 நாள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜென்குரு அவனுக்கு அந்த பூவை பரிசா கொடுத்துட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. அவனும் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதனால நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத நாளை ஒத்தி வைக்கிறான். அவனுக்கு ஒரு முக்கியமான வேலையும் மறுநாள் வருது. அந்த வேலைக்காக அவன் வெளியூர் செல்கிறான். வெளியூர்ல அவனுடைய வேலையை முடித்துக்கிட்டு வரும் வழியில இரும்பு வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இரும்பு கடைக்கு போறான். அங்க போய் பார்த்தா இரும்பு கடை விடுமுறை. சரி பரவாயில்ல, பக்கத்தூருக்கு போய் இரும்பு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தூருக்கு போறான். அங்க போய் 1 டன் இரும்பு வாங்குறான். சுமப்பதற்கு கூலி இல்லாதனால அவனே எல்லாத்தையும் சுமந்து அவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா பூ வாடி இருந்துச்சு. கோபத்துல அவனும் அந்த பூவை கிழித்து எறிகிறான். கிழித்து எறிகிறப்ப அந்த பூவுக்குள்ள இருந்து ஒரு காகிதம் வருது. அந்த காகிதத்துல என்ன எழுதி இருந்தனா, நீ குறித்த நேரத்துல செயல்பட்டிருந்தா உன் வீட்டில் உள்ள வாயில் படியில் உள்ள இரும்பையாவது தங்கமா மாற்றிருக்கலாமே அப்படின்னு அந்த காகிதத்துல எழுதி இருந்து. இப்படித்தான் நாமும் சில நேரத்துல காலத்தை தவற விடுவோம். காலம் பொன் போன்றது என்பதை அறியாமலேயே இருந்திருப்போம். அவசியமான காரியத்தை இன்றே இப்போதை செய்ய பழகிக்கொள். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, நன்றே செய் அதை இன்றே செய்யணும்.
0: இன்றே செய்யும் செயல்கள்ல தான் வெற்றி அதிகம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை

0: நிகழ்ச்சியுடன் நிறைவா முருகஸ்ரீ துர்கா அப்படிங்கிற கல்லூரி மாணவி இன்றே இப்போதே அப்படிங்கிற தலைப்புல என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போமா?
1: இன்றே தொடங்குங்கள் என்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த மந்திரம். நாளை என்று தள்ளி போடுவதுதான் நம்முடைய மிக பெரிய எதிரி. நீங்கள் எடுக்க போகும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உங்கள் இலக்கை நோக்கிய முதல் படியாக மாறும். உங்கள் எண்ணங்களை மாற்றும் சக்தி. நீங்கள் சிந்திக்கும் விதம்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. உங்கள் திறமைகளை முழுமையாக நம்புங்கள். நேர்மறை சிந்தனை. தடைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் விடாமுயற்சி என்பது மிக மிக முக்கியமானது. மிக மிக வாழ்க்கையில் அவசியமானதும் கூட. தோல்விகள் வெற்றியின் முதல் படிக்கட்டுகள். எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடுங்கள். ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம். உங்கள் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு மட்டுமே செலவிடுங்கள். நிர்ணயிங்கள் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்கள் இலக்கை அடைய ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்குங்கள். அதனை செயல்படுத்துங்கள். திட்டமிட்டபடி இன்றே இப்போதே உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும்.
0: சிறிய திட்டமிடலும் அதை செயல்படுத்துதலும் தான் வெற்றி பெற உதவும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைச்ச நிமிஷமே ஒரு சிறிய தொடக்கம் அவசியம் அப்படின்னும், இன்றே செய்யும் செயல்கள்ல தான் வெற்றி அதிகம் அப்படின்னும் கல்லூரி மாணவ மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்

0: மகிழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 10:31. இப்பொழுது கேட்கலாம்.
1: மீனாட்சி விலாசம், குடும்பத்தொடர், இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
2: அதான மாப்பிள்ள சக்கரபாண்டி ராத்திரியில கண்ட கண்ட பேய் படங்கள் எல்லாம் டிவியில பார்க்க கூடாதுங்கிறது.
3: அத்தா மீனாட்சி, அத்தா ஐயா சுந்தரபாவர் ஐயா,
4: கருப்பணசாமி விபூதி பூசி விடுறேன், எல்லாம் சரியா போயிரும் ஐயா.
3: பூசு பூசு, நல்லா பூசு. பூச்சி வேலை ஒழுங்கா நடந்தா தானே கட்டட வேலை ஸ்ட்ராங்கா இருக்கும்.
2: மாப்பிள்ள, அக்கா பூசுறது சிமெண்ட் சாந்துலடா, துருநீருடா, சாமி கோயில் துருநீரு.
5: பிடிச்சா குரங்கு புடி பிடிக்கணும், அடிச்சா பேய் அடிச்ச மாதிரி அடிக்கணும்.
2: பழமொழி, இங்க வீட்டுல இருக்கிற பேய் பத்தலன்னு நீங்க வேற பேய புடிச்சிட்டு வர்றீங்களா?
4: வாங்க பாக்கியத்தம்மா, எங்க ரெண்டு நாளா வீட்டு பக்கமே காணோம், வெளியூர் எதுவும் போயிருந்தீங்களா?
3: வா வா வா பழமொழி, பேயே வா வா வா வா, வயிறு பசிக்குது, பசிக்கிற வயிற்றுக்கு ரெண்டு புளியம்பழம் பறிச்சு போட்டுட்டு போ போ போ.
5: அதாடி என்ன இது சங்கரபாண்டி, பேய் வேஷம் போட்டா ஆடிதான் ஆகணுங்கிற மாதிரி பேய் வேஷம் போட்டுக்கிட்டு உக்காந்துருக்க, தலைமுடியெல்லாம் நட்ட நட்டமா நிக்குது, முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் போர்வி போத்திக்கிட்டு, அதாடி அதாடி பகல்ல பாக்கவே பயங்கரமா இருக்குதுப்பா.
2: பழமொழி, மாப்பிள்ள பேய் வச்சு ஒண்ணும் போடல, பேயாவே மாறிட்டா.
4: பாக்கியத்தம்மா, நேத்து ராத்திரி பிள்ளைய காத்து கருப்பு அடிச்சதோ என்னவோ, விடிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து என்னமோ போல சொல்லி பிணாத்துறான்.
3: விடிஞ்சுச்சுனா அது விடியால, இருட்டுச்சுனா அது ராத்திரி. எனக்கு ராத்திரி வேணும், இப்பவே ராத்திரி வேணும், நான் உழவ போகணும்.
2: மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமா இருக்காடே, இப்பவே ராத்திரி வேணும்னா எங்கடா போறது? போற போக்க பார்த்தா இந்த வெள்ளை கவுனு, வெள்ளை தாவணி, பேய்ப்பாட்டு எல்லாம் கேப்ப போல இருக்க.

0: அப்படியே முருகா
1: பகோதரே, சரியான பாட்டை பாடித்தான் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க.
2: ஏங்க இங்க வந்து பாருங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பாருங்களேன்.
3: என்ன ஆனால் எனக்கு என்ன, எனக்கு வேணும் சாராயம்.
4: டேய் மாப்பிள்ள, டேய் மாமா வந்துட்டாரா சாராயங்கிறான்னு பேசி உளறிடாதடா.
0: என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கான் கரண்ட் கம்பியில மாட்டின காக்கா மாதிரி? டேய் சங்கரா, போர்வைய உதறி எரிஞ்சு விட்டு வெளியில வாடா.
3: போடா வாடா, போட்டு பேசாதடா மாடா.
0: என்னது
4: மாமா, கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருக்கு மாமா. மாப்பிள்ள சங்கர பாண்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு.
2: ஏங்க நம்ம கருப்பசாமி திருநூறு எல்லாம் பூசி பாத்துட்டேங்க, புலம்பல் நிக்கவே மாட்டேங்குது.
3: புலம்பினால் அது பேச்சு, பேசினால் அது புலம்பல். என்னடா உலகம் இது பரமசிவா?
0: புலம்பல் நிக்க மாட்டேங்குதா? முகரையில நல்ல செமத்தியா ரெண்டு குத்து விட்டா புலம்பல் அலறலா மாறிட்டு போகுது.
1: பாகவதரே பாகவதரே, நீங்க பாட்டு கடிச்சிடாதீங்க. பேய் பாவம் பொல்லாதது. ஆமா மீனாட்சி, சங்கர பாண்டிக்கு எப்ப இந்த மாதிரி ஆச்சு?
2: அதை ஏன் கேக்குறீங்க பாக்கியத்தம்மா? காலையில இவர் எந்திரிச்சு வெளியில போற வரைக்கும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தான். காப்பியை போட்டுக்கிட்டு எழுப்ப போனா எந்திரிச்சு காப்பி டம்ளர் கையில வாங்கி தன்னோட தலை வழியா ஊத்திக்கிட்டான்.
4: நெருப்பு நெருப்பு, எரிமலை எரிமலை, உச்சந்தலை வெடிச்சு எரிமலையா பொங்குது அப்படின்னு புலம்ப வேற ஆரம்பிச்சுட்டான்.
3: பொங்கட்டும் தமிழ்பால், மூளை வெடிச்சு முக்கோணமா போகட்டும். ஊத்து ஊத்து தாயே ஊத்து, உன் கலனித்தனி காப்பிய தலைவழியா ஊத்து.
2: இந்த பாத்தீங்களா, இது மாதிரி தாங்க சம்பந்தா சம்பந்தம் இல்லாம உளறிக்கிட்டே இருக்கான்.
1: பேய்க்கு வாக்கப்பட்டா புடுங்கப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மீனாட்சி, நேத்து ராத்திரி நம்ம சங்கர பாண்டி படுக்கிறப்ப எத்தனை மணி இருக்கும்?
3: எத்தனை மணி வந்தாலும் எங்க சொடமடம் கோயில் மணி மாதிரி வருமா?
2: அதெல்லாமே சீக்கிரமாவே

0: வந்து படுத்துட்டான்.
1: என்ன சீக்கிரமே வந்து படுத்துட்டான்? தோற நேத்து வந்து படுக்கிற போது மணி என்ன தெரியுமா? ராத்திரி மணி 1:30. இது வந்து சீக்கிரமாவா? இந்த ஆத்தாமாரெல்லாம் பயிர்களுக்கு இப்படித்தான் இடம் கொடுத்தே கெடுத்துறாங்க.
2: நான் கூட மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றபோது முடிச்சுக்கிட்டா இருந்தேன். டேய் மாப்பிள்ளை எந்த படத்துக்குடா போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்டேன். அவன் ஆள் காட்டி வரல, வாயில வச்சு ஒன்றும் பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன்.
0: பேய் பிடிச்ச புடியும் நாய் கடிச்ச கடியும் லேசில் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க பகவதரே, நம்ம பக்கத்து தெருவில் ஒரு கோடாங்கி அடிக்கிறவர் இருக்கிறாரே, அவரை போய் கூட்டிக்கிட்டு வரவா?
1: எதுக்கு இவனுக்கு வந்திருக்கிற பேய அவர் மேலேயும் வர்றதுக்கா?
3: இல்லைங்க, நம்ம கோடாங்கிக்காரர் அடிக்கிற அடியிலேயே நம்ம பிள்ளை மேலே ஏறி இருக்கிற பேய் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு இறங்கி போயிருங்க.
2: ஆமா மாமா, போன வாரம் கூட நம்ம பக்கத்து தெரு ரத்தனம் இல்ல, அதுக்கு பேய் பிடிச்சிருச்சு. கோடாயங்காரர் வந்து ஆடி ஆடின்னு அடிச்சு விரட்டி விட்டாரு. இதுல என்ன கூத்துனா, கோடாயங்காரர் தான் பேய்கிட்ட அதிகமா அடி வாங்கினாரு.
1: மாப்பிள்ள, அப்ப அடிச்சா பேய் ஓடிரும் சொல்ற?
2: அடின்னா அடி, டும்மு டும்மு டும்மு டும்மு டும், இது கோடாங்கி அடி.
4: கோடாங்கி அடிச்சாலும் குடுப்பாட்டினாலும் கோடாங்கி கோடாங்கி தான்,
0: சிட்டுக்குருவிக்கு பட்டம் கட்டுனா சட்டி பானை எல்லாத்தையும் லொட லொடன்னு தட்டோம்னு சொல்லுவாங்க. மீனாட்சி மீனாட்சி, இப்பதான் பேய் ஏதோ புளிய மரம் தொங்குனது அப்படின்னு தன்னோட இருப்பிடத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு.
2: என்னது, பேய்களுக்கு கூட அட்ரஸ் இருக்கா?
4: அட்ரஸ் தவறு விட்டு புட்டையும் புட்டு பெரிய ஊர்ல.
3: ஏங்க இப்படியே சங்கரபாண்டி கிட்ட பேச்சு கொடுத்தா பேய் தன்னை பத்தின விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு ஓடிருங்க.
1: அப்ப நான் சொல்ற வழிக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க.
2: என்ன மாமா, நீங்க பேய் அடிக்கலாம்னு சொன்னாலும் பேய் யாருக்குள்ள இருக்கு? உங்க பிள்ளை சங்கரபாண்டிக்குள்ள இருக்கு.
0: பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரம் ஏறித்தான் ஆகணும். ஏ பேயே, நீ இருக்கிறது எந்த புளிய மரம் தெளிவா சொல்லு. தெளிவா சொன்னா உனக்கு 1 லிட்டர் சீம சாராயமும் 1 கட்டு பீடியும் வாங்கி தாரோம்.
2: அப்படியே தொட்டுக்கிற ஊறுகாயும் வாங்கி தரோம்னு சொல்லுங்க பழமொழி.
1: ஏதாவது போற போக்க பார்த்தா ஒரு மினி பாறையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க போல இருக்க.
3: பாக்கித்தம்மா, நீங்க பாட்டுக்கு சாராயம் பீடின்னு சொல்லி என் பிள்ளைய கெடுக்க பாக்குறீங்களே.
4: முனிச்சால ரோட்டுல மூஞ்சி கொண்டு புளிய மரம், புளிய மரத்து கிளையில
2: கோத்து கோத்தா புளியம் போல.
4: டே சும்மா ரம்மா ஆரம்பம் பண்ணி, புளிய மரத்து கிளையில தலைகளை தொங்கினவன் தான்.
1: தலைகளா தொங்கினதா? டே மாப்பிள்ள ஆறுமுகம், தலைகீழா வவ்வா தாண்டா தொங்கும். அப்ப இது பேய் இல்லடா.
4: படமரத்துல வவ்வாலா சங்கரபாண்டிக்கு செவ்வாளா?
3: புளிய மரத்துல தலைகீழா தொங்குனவே நீ. சரி இப்ப உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் பிள்ளை மேல ஏறிக்கிட்டு பாடா படுத்துற?
2: மாமா எனக்கு ஒரு சந்தேகம்
1: சொல்லு.
2: பெரும்பாலும் நம்ம ஊர்களில் பேய் இந்த பொம்பளைகளை தானே பிடிக்கும். இது என்ன புதுசா மாப்பிள்ள சங்கரபாண்டியை பிடிச்சிருக்கு?
4: சங்கரபாண்டியை பிடிச்சிருக்கு, அதனால பிடிச்சிருக்கு.
1: பெரும்பாலும் பொம்பளைங்களை தான் பிடிக்கும் பேய். அதுதான்டா எனக்கும் சந்தேகமா இருக்கு.
3: என்னங்க சந்தேகமா இருக்கு? அதான் முனிச்சால ரோடு மூஞ்சி கோண்ண புளிய மரம்னு டக்குன்னு சொல்லுது இல்ல.
4: புளிய மரத்துல குரங்கு இருக்கு, புளிய மரத்துல பழம் இருக்கு.
0: அதாடி, பேய் சிரிச்சாலும் ஆகாது, பேய் அழுதாலும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அழுகாத அழுகாத, சிரிக்காத சிரிக்காத.
2: மாமா பழமொழி பேசுறத கவனிச்சீங்களா? இப்ப இவங்க பேசுறத பார்த்தா செய்யறத பார்த்தா லேசா பேய் சங்கரபாண்டி கிட்ட இருந்து பாக்கியத்தமாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிற மாதிரில இருக்கு.
0: என்ன சொல்ற ஆறுமுக பாண்டி?
2: அத்தாடி பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஹே பாருவே பயமா இருக்கு.
4: பயப்படுறவன் வீரன், தைரியமானவன் கோலை. ஏ சினிமாவே, இனிமே என்கிட்ட வரவே கூடாது. திரைய கிழிச்சுக்கிட்டு வெளியில ஓடிடு.
3: ஏயா சங்கரபாண்டி, காலையில இருந்து காப்பி தண்ணி கூட பல்லுல படாம இப்படி இருக்கு. ஏயா சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா?
4: சாப்பிடுவது வயிற்றுக்கா இல்ல வாய்க்கா? மீனாட்சி தாயே சொல், உன்னால முடியவில்லை என்றால் உன் புருஷன் சுந்தர பாவனை பேச சொல்.
2: மாப்பிள்ளே, என்னதான் பேய் பிடிச்சாலும் அம்மாவை போய் போட வாடான்னு சொல்ல கூடாதுரா?
4: சரிங்க மைத்துனர் ஆறும பாண்டியாரே, போய் தலைய சொறிங்க ஆறும பாண்டியாரே.
1: மாப்பிள்ள ஆறுமுகம், அவனோட தலையை இறுக்கமா புடிச்சுக்க.
2: என்ன என்ன செய்ய போறீங்க மாமா?
1: என்ன செய்ய போறனா?
0: சங்கரபாண்டி பேசியே தெளிஞ்சிரும் எனக்கு முன்னமே தெரியும்.
1: அவன் எப்ப நினைவு பிசையிருந்தான் இப்ப நினைவு வர்றதுக்கு?
3: என்னங்க சொல்றீங்க
2: அக்கா? மாப்பிள்ள தெளிவாத்தான் உளர்றான்றது எனக்கு மாமாவை போலவே நல்லா தெரியும். அதான் கன்னத்துல ரத்தம் கசிக்கிறதா அவர் உடான்ச்சு விட்டேன், இப்ப தெளிஞ்சிட்டான் பாருங்க.
0: ஏன் சங்கரபாண்டி, இது வரைக்கும் நீ பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கவா செஞ்ச?
4: நானா நடிச்சனா? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே.

0: அப்பயும் அடிச்சு மட்டும்தான் தெரியுது. ஆமா, எனக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் எங்க இருக்கேன்?
1: சபாஸ்டா மாப்ள, கரெக்டா சினிமாவில் வர டைலாக் மாதிரியே பேசுறியடா.
2: டேய் சங்கரா, நேத்து நீ செகண்ட் ஷோ எந்த படத்துக்கு போன?
0: ஒரு பேய் படத்துக்கு, அதுவும் இங்கிலீஷ் படத்துக்கு போனேன்.
3: படத்தோட பேரு என்ன சங்கர பாண்டி?
1: ஐயே மாமா, அவன் பேரு இங்கிலீஷ்ல சொல்லுன்னு சொன்னாவே முடிப்பேன், படத்தோட பேரை கேட்டா எப்படி சொல்லுவேன்?
4: இங்கிலீஷ்ல கேட்டாலும் சங்கர பாண்டி சங்கர பாண்டி தானே.
2: சரி, படம் புரிஞ்சா?
0: இங்கிலீஷ் படம் எப்படிப்பா புரியும்? நாமளா தான் ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிறோம்.
2: சரி சரி, படம் பார்த்துட்டு எப்படி வீட்டுக்கு வந்த?
0: பழக்கம் போல முடிச்சால ரோட்டு வழியா நம்ம வீட்டுக்கு நடந்தே தான் வந்தேன்.
3: இதுல தான் சங்கர பாண்டி சொன்ன பேய் பிடிச்ச கதை நடந்திருக்கு.
1: லே, முனிச்சால ரோட்ல மூஞ்சி கோடின புளிய மரத்துல என்னத்தரா நீ பார்த்த?
0: தியேட்டர்ல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தேனா.
1: சரி,
0: மணி 1 மணி இருக்கும், சரியான இருட்டு. படக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே வரல, முன்னாடியும் ஒருத்தரையும் காணோம்.
1: சரி,
0: திடீர்னு மூஞ்சி கோடின புளிய மரத்தை நடந்துகிட்டே ஒத்து பார்த்தேன். அங்க
1: வெறும்
4: பயந்தானே? என் மகனுக்கு பேய் பிடிக்கலையா? ரொம்ப நிம்மதி.
3: பாகவதரே, எனக்கு இப்ப 2 சந்தேகம்.
1: எங்கடன்னு வரலையேன்னு எதிர்பார்த்தேன்.
3: பேய் ஏன் பொம்பளைங்களை மட்டும் அதிகமா பிடிக்குது? அதை ஏன் புளிய மரத்துல ஆணி அடிச்சு ஏத்தி விடுறோம்?
1: பேய்க்கு பேய் தானே பிடிக்கும்.
4: ஆறுமுக பாண்டி,
2: பாக்கியத்தம்மா, இந்த மனசு கழுத இருக்கே, அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி, எல்லா கவலைகளையும் அதுக்குள்ளதானே கொட்டி வைக்கிறோம்.
4: ஆம்பளைங்க 4 பேர்கிட்ட பேசி தீர்த்துக்கிறாங்க, பொம்பளைங்க மனசுக்குள்ளேயே போட்டு வியசனப்பட்டுகிட்டே இருக்கிறோம்.
2: இதுதான் காரணம். இது பேய் பிடிக்கிறது இல்ல, ஒரு வகையான மனநோய் அம்பிட்டுதான்.
1: அப்ப எல்லா கஷ்டத்தையும் வெளியில பேசி தீத்துட்டா பேய் பிடிக்காதா?
3: அது சரி, அப்புறம் இந்த புளிய மரத்துல ஏன் பேய ஏத்தி விடுறாங்க?
2: அப்பதானே புளிய மரம் திருட்டு போகாது.
0: அப்பனா புளிய மரத்துல பேய் இல்லையாப்பா? அங்க வரிசை ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க.
2: புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்றதும் வேப்ப மரத்துல மஞ்சள் பூசி கும்பிடுறதும் எல்லாம் ஒரு நன்மைக்கு தான்.
1: அதுல என்ன நன்மை?
2: மரங்களை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இப்ப சொல்றோம்ல. ஏன்
4: மரங்களை பாதுகாத்தா தான் மழை வரும், சுற்றுச்சூழலை தூசி இல்லாம பாதுகாக்கலாம். அதுக்கு தான்
0: அப்ப இந்த மாதிரி பேய் கதை சாமி கதை இது கூட மரங்களை பாதுகாக்கத்தானா?
2: அப்படியே வச்சுக்கலாம். ஆனா மரங்களை தெய்வமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற தத்துவம் இதுல இருக்குல்ல?
1: ஆமா, இது தத்துவம், நாட்டுக்கு பயன்பட நல்ல தத்துவம். டேய் மாப்ள, நம்ம வீட்லயும் ஒரு புளிய மரம் வைப்பமா?
0: வச்சா போகுது, ஆனா ஒரு கண்டிஷன், அந்த புளிய மரத்துல நீ தான் குடி இருக்கணும்.
1: ரெண்டு பேருமே போவோம்டா.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
10: மாமா, என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
10: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
14: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
15: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
14: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
15: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
16: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் இப்பொழுது 10:46. குமரி பண்பலை நூற்றொன்றில் சுகம் தரும் தென்றலாய் இதம் சேர்க்க வருவது திரை இசை சாரல். ரயில் பயணங்களில் இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், எழுத்தும் இசையும் டி ராஜேந்தர்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: Pontiously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
8: நியூ கேப்டன் கூலா?
7: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
9: பானசோனிக் ஏசி வாங்க
10: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
11: திரையிசையில் அடுத்து ஒரு தாயின் சபதம் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். எழுத்தும் இசையும் டி ராஜேந்தர். பாடலை கேட்கும் முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
12: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
13: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
3: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2nd கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்னைக்கு 1:10 சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினமான இன்று இந்த நெகிழிப்பையை ஒழிக்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது குறித்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் தோழியர் பேச வரலாம். அதே போல இன்று பிற்பகல் 3:00 உங்கள் மனதில் எழும் உங்களை பற்றிய கேள்விகள் என்னென்ன, இது பற்றியும் தோழியர் பேசலாம். இன்று பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சியில். இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து

அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்கினார்.

வருகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ராமச்சந்திரன் அவர்கள்.
1: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100 மேற்பட்ட பன்னாட்டு, தேசிய, மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
2: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன், மரம், இழுக்கா, மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் 2 கண்

0: பொருளாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளின் பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 குறுநில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழினி திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழிஞ்சித்திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உழிஞ்சித்திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞ்சிப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள், பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
1: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இத பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
0: அறம் என்பது ஒரு பொதுவான, ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது, விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம், அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான, ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும், கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும், மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா, மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை

0: கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும் ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள் ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும், தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களே அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், காளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார். வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர் தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார். இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னராட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
1: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படி அப்படின்னா அரசன்தான், அந்த காலத்தில் அரசன்தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால குறிப்பிடுவோம், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளை கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடுநிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது, பிறர் என குணம் கொல்லாது என்று

0: என்று புறநானூர் குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரி வாங்க வேண்டும். மக்களை கசக்கி பிழிந்து வரி வாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி, மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும், அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும், மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு, மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களை எல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக, அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கும். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன், சமுதாயம், அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி பிணைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
1: சிங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. அடுத்து, மனிதன் தவறு செய்வதில் எந்த விதமான மாறுதலும் இருக்க முடியாது. மனிதன் தவறை செய்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதுதான் மனிதனுடைய மாண்பு. நம்ம கூட சொல்லுவோம், மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லாடல்கள் வச்சிருக்கோம். அத்தகைய சூழ்நிலையில மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூற்றில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு?
0: மனித பண்புகளில் குறிப்பிடத்தக்கது மன்னிக்கும் பண்பு. பிறருடன் கலந்து பிறரின் துன்பங்களை தன்னுடையவை போல் பாவித்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நேசப்பண்பு. முதலில் தன்னை நேசித்தல், தன்னை போன்ற இன்னொருவனை நேசித்தல், நம்மை போல உள்ள உயிரினங்களை நேசித்தல் என்ற நிலை வளர்ந்து நேசிப்பு விரிவடையும். தவறு நேர்கின்ற போது அதனை சரி செய்ய முயற்சிப்பதும் மனிதனின் உயர் பண்பாக கருத முடியும். இந்நிலை தாண்டி தனது வளர்நிலையில் தடை ஏற்படுத்துபவர்களையும் மன்னிக்கக்கூடிய உயர் பண்பையே மனித சமூகம் இன்றளவும் வேண்டி நிற்கின்றது. முகம் தெரியாத யாரோ ஒருவர் மீதும், இனம் தெரியாத ஏதோ ஒரு உயிரின் மீதும் செலுத்துகின்ற அன்பு, நேசம் இவற்றை காட்டிலும் எதிரிகள், பகைவர்களை மன்னிக்கும் செயலை உயர் பண்பாக கருதப்படுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு என்ற பொன்மொழியும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையே வளர்க்கின்றது. மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலுப்பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும். பிழை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பாக புறநானூற்றில், நின் யான் பிழைத்தது நோவாய், எனினும் நீ பிழைத்தாய் போல் நனி நானினையே என்று தாமப்பல் கண்ணனார் குறிப்பிடுகின்றார். நீ வெறுக்குமாறு நான் தவறு செய்தேன், சினம் கொள்ளாது தானே தவறு செய்தது போல் நாணம் கொண்டாய் என்னும் உயர்ந்த ஒழுக்க நெறியினாலேயே சங்க இலக்கிய சான்றோர் சமூகம் இன்றும் போற்றி பாடப்படுகின்றனர். இங்கு வள்ளுவரின் இன்னா செய்தவருக்கு கொடுக்கும் தண்டனை அவரை நாணும்படியாக நல்லது செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் தவறுகள் திருத்தப்பட்டு யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் என்று மனித மாண்பு வலுப்பெறுகின்றது. மன்னிக்கும் மாண்பாக இருக்கக்கூடிய அந்த தனி மனித கொள்கை சமூக வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டு உயர் பண்பாக மாறி பெரும் பயனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கியங்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க மேடம். மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத, அதே நேரத்துல மன்னிக்கும் பண்புக்கும் அடுத்து ஒருவர் செய்யும் நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அது செய் நன்றி அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனிதர்களிடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, செய்த உதவியை உடனடியாக

0: மறந்துடுறது தான். அது கூட சொல்லுவாங்க, உதவி செய்கிறவன் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போது தான் உதவியை பெறுறவன் அதை வந்து மதிப்பான் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி செய் நன்றி அறிதல் பற்றி புறநானூர் என்ன சொல்லுது?
1: தனி மனித பண்புகளில் சிறந்த மற்றொரு பண்பு நன்றி அறிதல். செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக நன்றி என்ற உணர்வொழுக்கம் ஈடு செய்யப்படுகின்றது. செய் நன்றி என்னும் நன்றி மிக உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு.

0: என்றது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்யினன்றி கொன்ற மகர்க்கு என்று குறள் கூறுகின்றது. மனித வாழ்வின் அடிப்படையானது உயிர். உயிர் தேவையின் மூலதனம் உணவு. குழந்தைக்கு உணவாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவுவது பசுவின் பாலாகும். தாயின் நிலையிலிருந்து தாயைப் போலவே தன்னை வளர்க்கும் பசுவும் தாய்க்கு ஒப்பாகும். ஒரு பெண் சமூக கட்டமைப்பில் தான் தாய்மை பேற்றை அடைந்துவிட்டோம் என்று எண்ணும் போதெல்லாம் அவளின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் குதித்தோடும். வயிற்றில் கருதங்கி 10 மாதங்கள் சுமந்து பிள்ளை பேற்றை கொடுக்கும் தாயை உயிர் கொடுக்கும் தெய்வமாக கருதுகின்றோம். சிந்திக்கும் தன்மை கொண்ட 6 அறிவு படித்த மனித குழந்தை அறிவை பயன்படுத்தாத சூழலில் அக்ஜினையாக அது இது என்று கையாள்கிறோம். இந்த குழந்தை சமூக கட்டமைப்பில் தன்னையும் உட்படுத்திக் கொண்டு வளர வளர பல அனுபவங்களை பெறுகின்றது. அக்குழந்தைக்கு தனது பகுத்தறிவை பயன்படுத்த சமூகம் அவ்வப்போது வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டே வருகின்றது. சமூகத்தின் வழியாக கிடைக்கும் சிறு சிறு அனுபவங்களோடு தனது மூளையின் அணுக்கூறுகளை கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்க நேரிடும் போது இயல்பாக ஏற்படும் தடைகளை நீக்கியும் எதிர்நோக்கியுள்ள இருளை அகற்றி வழிகாட்டவும் தயாராக இருப்பவர் ஆசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இருளை அகற்றும் கல்வி இல்லாமல் போனால் பார்வை தெளிவாக இருப்பினும் 2 கண்களும் புண்ணியன்றே உணரப்படும் என்பது வள்ளுவரினுடைய கல்விக் கொள்கை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தும் இந்நிலையிலேயே முழுமை பெற்று நிற்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற தொடர்களினால் உயிர் கொடுக்கும் மாதாவும் அறிவு கொடுக்கும் பிதாவும் இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வாழ்வொழியை கொடுக்கும் குருவும் இறைத்தன்மை கொண்டவர்களே. இங்கு உயிர் கொடுக்கும் தாயின் வயிற்றிலுள்ள கருவை சிதைப்பவர்களுக்கும் தாயின் தன்மையை பெற்றுள்ள பசுவின் பால் காம்புகளை சிதைப்பவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒளியேற்று வைக்கும் ஆசானை படித்து தீங்கு புரிந்தவர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். இந்த பெரும் பாவங்களையும் இறைத்தன்மை கொண்ட மாதா, பிதா, குரு இவர்களின் மாண்பினால் நம்மை விடுவித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. இதற்கும் மேலாக ஒருவர் செய்யும் நன்மைகளை மறப்பவர்களுக்கு மிக பெரிய பாவம் வந்து சேரும். இப்பாவத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களே உயர்வு கொண்ட மனிதர்கள் ஆவார். ஏனென்றால் இப்பெரும் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வகையான வழிமுறையும் இல்லை என்பது சமூக நியதி. இந்த தனி மனித நியதைத்தான் புறநானூற்றில் ஆண்முலை அறுத்த அறநிலோருக்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என்று பாடுகின்றார் ஆலந்தூர் கிழார். இதன் அடுத்த நிலையாக ஒருவர் செய்த நன்மையை உயிர் உள்ளவரை உணர்தல் அவசியம். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் நன்றி என்னும் சொல். தினையளவு உதவிகள் செய்தாலும் பயன் தெரிந்தவர்கள் பனையளவு கொண்டு மகிழ்வார்கள். பிறர் செய்யும் உதவிகளை, பயன்களை, நன்மைகளை எந்த சூழலிலும் மறத்தல் கூடாது. இங்கு மறத்தல் என்பது கொன்றல் என்று பொருள் கொள்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய புறநானூற்று பாடல்தான் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என்று குறிப்பிடுகின்றது. இந்த உயிருள்ளவரை, உணர்வு உள்ளவரை, உலகம் அழிந்து போகும் வரை செய்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டும். உலகமே கீழ் மேலாக அழியுமாறு ஆயினும் ஒருவரின் நன்மையை மறக்கலாகாது என்றும் ஒரு படி மேலே சென்று குறிப்பிடுகின்றது. நன்மையின் உண்மையையும் ஆழத்தையும் கூறி தனி மனிதன் நன்றி அறிவு உடையவனாக, செய் நன்றி அறிதலை உடையவனாக, உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய புறநானூறு குறிப்பிடுகின்றது.
1: செய்நின்றி அறிதல், அதை பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு ஈகை மறுத்தல் பத்தியும் சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஈகை என்பது பொருள் உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்கும் செயலாகும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள் கருத்து. ஈகை வாழ்க்கையில் பெரும் இடத்தை வரையறுத்து நிற்கின்றது. இந்த ஈகை பிரதிபலன் பார்க்கும் தன்மையை கொண்டது கடன் என்றே சொல்லப்படும். வறியவருக்கு ஒன்று ஈவது ஈகை என்கின்றது வள்ளுவம். வறியவரின் முகம் கண்டு ஈதல் வேண்டும், இம்முகம் காணும் அளவே ஈகையின் அளவுகோலாக இருக்க முடியும். இந்த ஈகை புறநானூற்றில் வாழ்க்கை பண்பாகவே கருதப்படுகின்றது. தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள பொருள் இருக்கும் புறவலரிடம் பொருள் பெற்று உயிர் வாழ்தல் இயல்பான செயலாகவே அமைகின்றது. இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து தானும் இறப்பவராகிவிட்டால் இங்கே ஈகை என்ற நல்லறம் கெட்டுப்போய் விடுகின்றது. இப்போது இறந்து வாழும் தன்மை உடைத்தெறியப்படுகின்றது. இந்த கருத்தை புறநானூற்றில் என் கிழிந்த ஆடையை அகற்றி புத்தாடை அணிவித்து இவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணி கள்ளின் தெளிவுடன் இறைச்சி தந்து பசி போக்கி அவ் இரவிலேயே வேண்டுவன யாவும் கொடுத்து புறவலன் வறுமையாகிய கடலை கடக்கும் தெப்பமாக இருப்பதால் அந்நாளிலிருந்து பிறர்பார் சென்று இறப்பதை தவிர்த்தேன். எனவே உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன், நிறை

0: புதல்வின் மகிழ்ந்தனன் ஆகி ஒரு நாள் இரவலர் வரையா வள்ளியோர் கடத்தலை ஞாயர் நெடுமொழி பயிற்றி தோன்றல் செல்லாது என் சிறு கிணைக்குரலே என்று ஈகை மறுப்பு செய்கின்றார் நன்னாகனார். இந்நிலையில்தான் ஈதல் என்பது இழிந்த செயல் என்னும் கருத்தோட்டம் உருவாகின்றது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற கருத்து ரீதியாக புதிய வடிவாக்கத்தை பெறுகிறது ஈகை. இதே கருத்தை வலியுறுத்திய வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கின்றார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஒருத்தருக்கு ஈயன இரத்தல் எனக்கு வேணும் உதவி செய் அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவானது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழி. பார்த்ததுமே அவங்களுக்கு உதவி வேணும் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கறச்ச கூட வேண்டாம் என்று மறுப்பது அதை விட உயர்வானது என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கும் தன்மையில் முறையறிந்து கொடுத்தல் அவசியம். பசி என்று வந்தவனுக்கு யானையாக பரிசாக கொடுப்பதும் காலம் தாழ்த்தி பொருள் கொடுப்பதும் புறநானூற்றில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்த பொழுதுதான் ஔவை தனக்கு பொருள் கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது அதியமானிடம் சொல்கிறார், அதியமானுடைய நட்பு அதன் பின்பார் ஏற்பட்டது. முதன் முதலாக அதியமானை பார்க்க சென்ற பொழுது அதியமான் பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்துகின்றான். ஔவையாருக்கு கோபம் வருது. வாயிலோனை சொல்றார், வாயிலோனை எத்திசை செலினும் அத்திசை சோறு, எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இதை போய் அவன்கிட்ட சொல்லு அதியமான் கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. செல்லும் பொழுது அதியமான் வேகமா வந்து சொல்றான், உன்னுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் காலம் தாழ்த்தினேனே தவிர உன்னை அவமதிக்கல நானு அப்படின்னு சொல்றான். அப்போ எத்திசை செலினும் அத்திசை சோறு என்று காலம் தாழ்த்தி கொடுத்த பொருள் பெறாமல் கொள்ளேன் என்று சொல்லக்கூடிய பண்பும் ஔவை போன்ற புலவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழியை பாத்திரம் அறிந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றது. பா கூட்டல் திறம், பாடுகின்ற திறமைக்கேற்ப பாடலின் தன்மைக்கேற்ப பிச்சை போடுதலே ஈகையின் தன்மையாகும். வறுமையை உண்டாக்குவதாலும் பெரும்புகழ் போற்றி பொருள் பெறுவதாலும் ஈகை இழிந்ததாக கருதப்பட்டது. எனவேதான் ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று என்று தொல்காப்பியம் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றது. இழிந்தோன் கூற்றாகிய ஈதல் என்பது தனி மனித ஒழுக்க வீதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்று சொல்லலாம்.
1: ஈகை மறுத்தல் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சொன்னீங்க. அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதனிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும். இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன் கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவரிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
0: அடுத்து தவம் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது? தவம் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது?
1: ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரு சலிப்பை தட்டும். சோ அப்படி ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. இந்த ஒழுக்க நெறிகள் மனித மனத்தை சீர் செய்யும் என்ற கருத்தோட்டத்தில் தனி மனிதன் மீது உயர் பண்பு நெறிகளை அச்சமுதாயம் அவனுக்கு சுமத்தியது. பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை காட்டிலும் மன்னர்களுக்கும் புரவலர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிகளே அதிகமானதாகும். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை மக்களின் முழு வடிவம் மன்னனாவான். மன்னனின் அசைவுகளும் ஆசைகளும் மக்களின் உழைப்பாக இருந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களின் வளர்நிலையில் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டுமெனில் மக்களின் உயிர் நாடியான மன்னனின் வாழ்நிலையை சரிபடுத்துதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. தனி மனித ஒழுக்கம் என்பது மன்னரை சார்ந்த கோட்பாட்டு நெறியாக இருந்தது. வாழ்வில் கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. பொருள் செல்வம், இளமை, யாக்கை இவை அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. எனவே அற ஒழுக்கங்களினால் செய்யும் வினை பயன் சிறந்ததாக கருதப்படும் என்பதை உணர்ந்து புலவர்கள் நீதி கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளனர். நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகில் உயிர் உள்ளவரையில் ஒழுக்கத்தின் மேன்மை கருதி அறவழியில் செல்ல முடியும் என்பது சங்க இலக்கிய காலத்தின் நிலையான கருத்தாக இருந்திருக்கலாம். செய்நீ நீ முன்னிய வினையே முன்னீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே என்று புறநானூற்றில் ஐயாதி சிறுவெண் தேரையார் என்னும் புலவரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆடம்பரங்களோடு அனைத்து வளங்களையும் தமக்கே உரித்தாக கொண்டு வாழ்ந்து பெரும் பரப்பை உடைய மண்ணுலையின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய மன்னர்கள் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மணலின் எண்ணிக்கைக்கு ஒப்பாவார்கள். இவர்கள் அனைவரும் உலக சுகத்தையும் இழந்து காட்டில் உள்ள சிறு இடத்தையே தனதாக்கிக் கொண்டு மாண்டார்கள். எனவே நீயும் வெறுமனே ஆசைகளின் ஆரவாரத்தோடு வாழ்ந்து மண்ணுக்கு இரையாகும் முன்பு அற வினைகளோடு கூடிய தவப்பயனை செய்வாயாக என்று சொல்கின்றார். தனி மனித அகவளத்தை செழுமைப்படுத்துவது தவம் என்று சொல்லலாம். இத்தவம் மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுட செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல் என்பது இழப்பாக இருக்காது. நான் தள்ளி வைக்கிறேன், நான் ஒதுக்கி

0: வைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வேணான்னு சொல்றதை விட நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழப்பாக தெரியாது. மேன்மையின் வெளிச்சம் என்று சொல்லலாம். துறவு நிலையை அடைதல் கூட அப்படித்தான். சொத்து, சுகம், மனைவி, மக்கள், பொருள், செல்வம், ஆசை என்ற பல்வேறு உறவுகளையும் துறந்து விடுபவன் துறவி. மேலே சொல்லப்பட்ட நிலையாமை தன்மை கொண்ட அனைத்துமே வாழ்க்கையின் இடையிட்ட மாயப் பொருள்கள். அதனை இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் மேலான தூய்மையான சிறந்த மனநிலையான ஒழுக்க நிலையை அடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற நிலையாமை தன்மை கொண்ட அனைத்தையும் தவிர்த்தல், ஒதுக்கி தள்ளுதலே தவம் என்று சொல்லக்கூடிய தூய நிலையை சென்றடைய முடியும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். வீட்டில் உள்ள குப்பைகளை தினம் தினம் கூட்டி வெளியே தள்ளிவிடுவதை போல தற்காலிகமாக தேவையில்லாத துன்பங்களை உண்டாக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுதலை போல நாம் நமக்கு தேவையானவற்றை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றை எல்லாம் அகற்றுதல் வேண்டும். இப்பொழுது பற்றற்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய தவமானது தூய்மை அடைந்து மனம் தூய்மை அடைந்து வாழ்வு மேம்படும் புகழ் என்ற நிலைத்த தன்மையானது ஏற்படும். வாழ்நாளில் செய்யும் பொருள் பெரும் செயல் பிறருக்கு செய்யும் தானம் தன்னை மேம்படுத்தும் தவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவம் வலியுறுத்தும் தவத்தை சங்ககாலமும் வலியுறுத்தியிருக்கின்றது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறு செய்யாமை. கோதமனார் என்னும் புலவர் பிறர் உரைக்கும் நற்கருத்துக்களை கொண்டு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உரிய கடமைகளை செய்க என்று அறிவுறுத்துகின்றார். பிறர் கூறிய மொழி தெரியா ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இறைவின் எல்லை வருவது நாடி உரைத்திசின் பெரும நன்றும் என்று அறிவுறுத்துகின்றார். பக்குடுக்கை நற்கனியார் முக்தி நிலை பற்றி கூறும் பொழுது இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே. உலக இயல்புகளை அறிந்தவர்கள் அறம் பொருள் இன்பம் தேடி இவையெல்லாம் முடிந்து முக்தி நிலையை தேடுவதே மனித வாழ்வின் தேவை என்று சொல்கின்றார். இன்னாது அம்மா இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இன்ப துன்பங்களை கொண்ட நிலையற்ற இந்த உலகத்தில் நல்லறம் செய்யும் பணியாக முக்தி அடைய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகின்றது. தூய மனத்தை கொள்ளும் முக்தி அடைவதையும் அதனால் அகவளத்தை பெருக்கும் தவத்தையும் தனி மனிதனுடைய உயர் பண்பினுடைய அடையாளமாக புலவர்கள் ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. தவம் அப்படின்னா என்ன, புறநானூறு தவநிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து சங்க இலக்கியத்துல கலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்ல உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன் பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவளது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுத்துகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது கர்ணமோடு புணர குளர்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலை கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல். கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்வொழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதவிடம் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண்கண்ட தெய்வம், என் கணவனை விட்டுக் கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ

0: பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்றி என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றம் இல்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கனவனே. அப்போ அங்க கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்லுவாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போனா, அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாள், குடும்ப மானமே போச்சு, இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறார்களோ, அதை பொறுத்துத்தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகின்றார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அடுத்தது புகழ் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது?
0: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமை தன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை எடுத்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம் பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து கூடிய நகை புறனாக நின் சுற்றம் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதை போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்புறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க.

0: புகழ் என்றால் என்ன அப்படின்னு, நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்ந்த ஒரு வாள் முதுகு வழியே வந்துடுச்சுன்னா அது புறமுதுகிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு நினைச்சு அவங்க அவமானமா அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமா தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் இழந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்தில் இந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்கு. அப்போ அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
1: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை படிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடாகும். புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன். அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இலை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால், நான் இந்த போரில் வெல்லவில்லை என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழிவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்புறை தோற்றான். செங்கனான் இரும்புறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்புறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்து விட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படுஞ்சமலையின் இடர்படுத்து மறி கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
0: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அது போல கடமை, கடமையை செய்யாமல் இருப்பதும் கடமையை மீறுவதும் மிகப்பெரிய ஒரு குற்றம். அறம் எங்கெல்லாம் தவறுதோ அங்க கடமையை வந்து சரியாக செய்யாமல் இருப்பது தான் வந்து ஒரு விஷயமா இருக்கிறது. அது போல இந்த கடமையை பற்றி புறநானூர் என்ன சொல்லுது?
1: தனி மனித விழுமியத்தில் குறிப்பிடத்தக்கது இன்னார் இன்ன செய்வது என்ற கடமை உணர்வு. கடமை உணர்வு சமூகத்தால் திணிக்கப்படுவதாகும். ஒரு பெண்ணின் கடன் பிள்ளை பேற்றை கொடுப்பது. பெண்ணின் முழுமை தாய்மை பேற்றிலே கிடைக்கின்றது. தாய்மையை அடையும் போதுதான் சமூகத்தால் பெண் என்ற நிலையை தாண்டி தாய் என்ற முன்னதத்தை அடைகின்றாள். ஒரு தாயின் கடமையாக புறநானூறு குறிப்பிடும் பொழுது ஈண்டு புறந்தருதல் என் தலை கடனை என்று பெண் குறிப்பிடுவதாக. சமூக தேவைக்கேற்றவாறு வளர்ந்துவிடும் பிள்ளை சான்றோன் என்ற தகுதி எப்படி அடைகின்றான் என்ற நிலையில் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த தனி மனிதனானவன் கடமைப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக வேல்வடித்து கொடுத்தல் அவனுக்கான கொல்லருக்கு கடனை. வேல்வடிக்கும் தொழில் மட்டுமே இருந்ததா என்பதை காட்டிலும் போர் நிறைந்த சமுதாயத்தில் போர்க்கருவியின் தேவை அதிகமாக இருந்தது. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு எப்படி கடமையாக தள்ளப்பட்டதோ அதே போன்றே ஒவ்வொரு தொழில் செய்பவருக்கும் ஒவ்வொரு கடமையானது சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் வாழ்வும் வீழ்வும் ஆட்சி திறனில் இருக்கின்றது. மக்களை காக்கும் முறை, ஆட்சி செய்யும் முறை முதலியவை அரசன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை காட்டிவிடும். அதனால் அரசன் சிறந்தவனாக இருந்தால் நாட்டிற்கு நலம் பயப்பதாகும். கொடைத்தன்மை மிக்கவனாக

0: இருக்கின்ற போதும், எளியவர்களை ஆதரிக்கின்ற போதும் அரசனின் சிறப்புகள் பெரிதும் வெளிப்படுகின்றன. அரசியலை எவரும் அசட்டை செய்துவிட முடியாது, அதை மறந்துவிடவும் முடியாது. நாட்டின் உயிர் ஆட்சிதான். நாட்டுக்கு நலம் புரியும் திறமுள்ள அரசியல் வேண்டும். ஒழுங்கான ஆட்சி உள்ள நாடுதான் வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும். நாடு எவ்வளவு வளம் பெற்றதாக இருந்தாலும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல நல்ல தலைமை வேண்டும். சங்க காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உச்சமாக கருதப்பட்டவன் மன்னன் என்னும் அதிகார குறியீடாகும். பலதரப்பட்ட மக்களின் பஞ்சம், பட்டினி, பசி போன்ற கொடூர உணர்விலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு மன்னனுக்குரியதாக இருந்தது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற மோசிக்கிறாரின் பாடல் மன்னனினுடைய கடமையை வெளிப்படுத்துகின்றது. மன்னனின் உயிரையே தன் உயிராக மதிக்கும் மக்களுக்கு தன்னுடைய உயிர் என்பதை பொருட்படுத்தாமல் மக்களின் உயிரை காத்தல் அவசியம் என்பதும் அறிவுறுத்தப்படுகின்றது. இப்படியாக நன்னடை நல்கள் வெந்தற்கு கடனே என்ற அந்த பாடலானது பொன்முடையார் முடித்து வைப்பார். தாயினுடைய இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் சொல்லக்கூடியதாக நம்முடைய சங்க இலக்கியம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவருக்கும் அந்தந்த வயதிற்கேற்ற கடமைகள் சரியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் புறநானூற்றை பார்க்க முடியும்.
1: ரம்யா சொன்னீங்க கடமை என்பதற்கு புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அதுபோல பழிக்கு அஞ்சும் பண்பு, அது குறித்தும் புறநானூர் சொல்லியிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது கடமை என்று சமூக சீர்திருத்தம் செய்ய சான்றோர்கள் தம்மையும் சீர்திருத்தம் செய்ய தவறியதில்லை. பழிக்கு அஞ்சி நானும் பண்பை போற்றி பாதுகாத்தனர். நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் என்று சான்றோரின் உயிர் பண்பாக நாணம் குறிப்பிடப்படுகின்றது. நாணத்திற்காக உயிரை விடுவர், உயிருக்காக நாணத்தை விட மாட்டார்கள். சான்றாண்மையின் தூண்களான ஐந்து மையப் பொருளில் சிறந்தது நாணம் என்று சொல்லக்கூடிய பழிக்கு அஞ்சும் பண்பாகும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல் என்று சொல்லக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். பழிக்கு அஞ்சும் பண்பு நாணம். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி அதற்காக சோம்பி இராமல் அதனை தவிர்க்க மேற்கொண்டு செய்வதில் தளர்ச்சி கொள்ளாமல் புகழ் உண்டானால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். கோடு உயர்ந்தன்ன தன் இசை நட்டு தீதில் யாக்கையொடும் ஆய்தல் தவத்தலையே. கோப்பெருஞ்சோழன் தன் மகன்களுடன் போரிட துணிகின்றார். இதனை அறிந்த புல்லாற்று எயிற்றனார் என்னும் புலவர் தன் புதல்வருடன் போரிட்டு வெற்றி பெற்றால் நாட்டை மீண்டும் தன் புதல்வர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது, தோல்வியுற்றால் சேரபாண்டியர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்ற அறிவுரையின் பேரில் தான் எடுத்த தவறான முடிவுக்காக வடக்கிருந்து உயிர் விடுகின்றான் என்பதும் புறநானூற்றுச் செய்தி. போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல் புறப்புண்படுதல் விழுப்புண்படுதல் ஆகும். போர் நடைபெறும் களத்தில் எக்காரணம் கொண்டு புறப்புண் பட்டுவிடக் கூடாது. புறப்புண்படும் சூழல் ஏற்படுமாயின் இவ்வுலகத்தை விட்டு இறத்தலே மிகவும் சிறந்தது என்ற கருத்து நிலவியிருந்தது. கரிகால் பெருவளத்தானதோடு சேரமான் பெருஞ்சேரலாதன் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் போரிடுகின்றான். சேரமான் பெருஞ்சேரலாதன் விழுப்புண் பட்டு மார்பில் பாய்ந்த அம்பு முதுகுப்புறத்தில் தைத்து வெளிப்புறத்தை புண் ஏற்பட்டது. புறமுதுகில் புண் இருப்பதால் புறப்புண் என்று மற்றவர் பழி கூறுவார்களோ என்று பழிக்கு அஞ்சி புறப்புண்ணானி வடக்கிருந்தோனே என்று சொல்வார்கள். சோ இப்படியாக போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. போருக்காக பழிக்காக அஞ்சக்கூடிய செயல்களை செய்வதற்கு சான்றோர்கள் அஞ்சினார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கோ தனக்கோ புகழ் ஏற்படும் என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பட்ட ஒரு சமுதாயமாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தானோ பொற்கால இலக்கியங்கள் என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கியங்களை.
1: பழிக்கு அஞ்சும் பண்பு பத்தி யாருமே சொன்னீங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவா கல்வியை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பழமை, புதுமை, உயர்வு, தாழ்வு என்ற சமுதாய அமைப்பு வேறுபட்டு கிடந்தாலும் தாழ்வையும் உயர்வாக்கும் சிறப்பை கொண்டது கல்வியாகும். நான்கு வருணம் இருப்பினும் கீழ்மகனாக போதிக்கப்படும் ஒருவன் கல்வியின் சிறப்பால் உயர்வானவனானால் அவன் செயலையே முன்னிறுத்தி மேன்மக்கள் பின்தொடர்வர். மேலும் வருணத்தால் மேலோனாக கருதப்பட்டு சமூகத்தால் உயர்வாக மதிக்கப்படும் மதிப்பை கல்வியின் காரணமாக பெற்றுவிட முடியும் என்பதை புறநானூறு விளக்குகிறது. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று புறநானூற்றில் இடம்பெறும் கல்வியின் சிறப்பு மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது. சமுதாய புரட்சி

0: செய்யும் மிகப்பெரிய சாதனமாக விளங்கக்கூடிய கல்வியை கற்கும் நிலையில் பெரும் பொருளை கொடுத்தும் கற்றுக் கொடுக்கும் ஆசானை வணங்கும் நிலையிலிருந்து எந்நேரத்திலும் தாழாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதே சமுதாயத்தில் பெயர்பட்ட உயர் விழுமியமாக கருதப்பட்டது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறையையும் ஆசானுக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயர்த்தி காட்டியுள்ளார். பின்னர் வந்த நீதி நூல்களிலும் கல்வியின் சிறப்பறிந்து கல்வி என்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியனும் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே புறநானூற்றின் வழியாக நாம் பண்பாட்டை தெரிந்து கொள்கிறோம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், ஒழுக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், வாழ்வின் நிலையாமை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதையும் அதை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க கல்வி குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்ட்டு. புறநானூறு என்ற எட்டு தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்கள்ல பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நம்மளுக்கு இல்லாத ஒரு காரணத்தால நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
4: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
5: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
4: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
5: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
4: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
5: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
4: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
5: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
4: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
5: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
4: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
6: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
7: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442489864458, 0442489864458.
6: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
8: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
9: மனதின் குரலாக,
10: சிரிப்பின் மகிழ்வாக,
9: ஆனந்தத்தின் நிறைவாக
10: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
9: குமரி பண்பலை 101.
11: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கி

0: மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: ராஜனன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: நிகழ்ச்சி நிரல். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இளநரை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பிளாஸ்டிக் பை ஒழிப்பில் உங்கள் செயல்பாடு நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வாராய் தோழி. அவ்வப்போது உங்கள் மனதில் எழும் உங்களை பற்றிய கேள்விகள் நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆலங்கோட்டை SP அருண் செல்வன் அவர்கள். அமுதசுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம் நாகர்கோவில் எஸ் அகிலா தொகுத்து அனுப்பிய பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 திரை இசை. 10:05 நிலாமுற்றம் நேரலை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி ஒலிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தவறாமல் கேட்டு எங்களுடன் பயணியுங்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on the 22nd of April last year. The leaders also took note of the United Nations Security Council Monitoring Team report of the 29th of July 2025, mentioning the resistance front. The two leaders called for the perpetrators, organizers and financiers of the reprehensible act to be brought to justice without delay. They also called for concerted action against

நினைப்பது பூமியை, இசை நினைப்பது இதயத்தை. மழை நனையும் இந்த இனிய வேளையில் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காதல்கள் பேசுவதில்லை, மௌனத்திலேயே கவிதை எழுதிவிடும். சில பிரிவுகள் அழுவதில்லை, இதயத்திலேயே ஆயுள் முழுவதும் தங்கிவிடும். அந்த உணர்வுகளுக்கு இசையாக ஒலிக்கும் பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து. 1993 வெளிவந்த இந்த திரைப்படத்தை மணிரத்னம் இயக்கியிருக்காங்க. வரும் பாடலுக்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து, பாடலை பாடியவர் சாகுல் ஹமீத் மற்றும் குழுவினர்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: காத்திருந்தால் அது ஒரு கனவு, அந்த கனவு கை கூடினால் அது ஒரு திருவிழா. மஞ்சள் மனமும் மங்கள ஓசையும் மனம் நனையும் புன்னகையும் ஒன்றாக சங்கமிக்கும் அந்த அழகிய தருணத்தை இசையாக வர்ணிக்கும் பாடல். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் உமாரமணன் குரல்களில் வாலி வரிகளில் ஒலிக்கும் பாடல்.
1: காத்த கடந்திடலா

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 12:23 ஆகியாச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

உறவுகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, சாய்ந்து கொள்ள தோள் போதும், அன்பாக பார்க்கும் பார்வை ஒன்றே போதும், ஆயுள் முழுவதும் மனம் அமைதியாகிவிடும். அந்த உணர்வை இசையாக்கும் பாடல்தான் இது. எல்லாமே என்றாசாதான் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் மனோ மற்றும் ஜானகி பாடியது.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: குமரிபண்மலையின் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

விடியலை காத்திருக்கும் வானம் போல மகிழ்ச்சியை எதிர்நோக்கும் மனமும் ஒரு நாள் மலரும். அந்த மலர்ச்சியின் மென்மையான ராகம் இடம்பெற்ற திரைப்படம் கோகுலம். பாடலுக்கு இசை சிற்பி, வரிகள் பழனி பாரதி, பாடலை பாடியவர் சித்ரா.

ஏற்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆலங்கோட்டை எஸ்வி அருள் செல்வன் அவர்கள். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நூற்று ஒன்றில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வானம் முழுதும் நிலவொளி பரவுவது போல வாழ்க்கை முழுதும் காதல் மலரட்டும். நினைவுகள் நெஞ்சில் நதியாய் ஓடட்டும். புன்னகை உதட்டில் பூவாய் மலரட்டும். அதன் இசை என்றும் இதயத்தில் ஒலிக்கட்டும். வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிகரம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரின் இனிய குரல்களில் வைரமுத்து வரிகளில் உருவான அழகிய பாடல் இதோ.

0: கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இசையும் தகவலும் இனிய தருணங்களும் தொடர்ந்து உங்கள் துணையாக இது குமரி பண்பலை 101. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு மு ஆஷா, தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்புப் படை, தேசிய பேரிடர்

0: மீட்புப்படை மருத்துவர்கள் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 கிகாவாட் கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின்போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள்

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நமது உடலும் மனமும் நலம் பெற நாளும் வலம் வரும் நிகழ்ச்சி கேட்போமா?
2: நலமாய் வாழ்வோம். இளநரை குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளநரைய பத்தி. முன்னாடி எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 40, 45, 50 வயசுக்கு மேலதான் எல்லாருக்கும் நரமுடி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வர வர ஒரு 4-5 பசங்களுக்கு இளநரை வர ஆரம்பிக்குது. இது வர்றதுக்கு மெயினா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயினா இந்த நியூட்ரிஷன் டெபிஷியன்சினால வரலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் உண்டு. இப்போ இந்த நியூட்ரிஷன் டெபிஷியன்சின்னு சொல்லும் போது, இந்த பசங்க முன்னாடி எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க, மீன்ஸ் மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து விளையாடுவாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, மீன்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய ஃபோர்ஸ் ஃபீடும் பண்ணுவாங்க. அப்போ இந்த டைஜஷன் ரிலேட்டடா மீன்ஸ் அவங்களுக்கு நியூட்ரிஷன் கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா டைஜஷன் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு பாடியில் அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ முன்னாடி இருந்ததை விட பேரண்ட்ஸ் பார்த்து பார்த்து நிறைய ஹெல்த்தியானதை கொடுத்தாலுமே இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது இருக்கும்போது மீன்ஸ் விட்டமின் B12, விட்டமின் டி, இல்லை காப்பர் டெஃபிஷியன்சிலாம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த முடிக்கு இந்த நேச்சுரல் லெவலில் பிக்மெண்டேஷன்

0: குறை இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி கிரே ஹேரிங் வரலாம். பின்ன ஓவர் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு. பின்ன அது மட்டும் இல்லை, முன்னாடிலாம் இந்த அளவுக்கு நம்ம சுகர் இன்டேக் எடுக்கிறது இல்லை, இப்போ வர வர நமக்கு தெரியாமலேயே நம்ம இந்த சுகர் இன்டேக்கு ரொம்ப கூடிகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ சொல்லப்போனால் இந்த டீயில் பிஸ்கெட்டு மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை ஃபுட்டெலாம் எடுக்கும்போது நமக்கு தெரியாமலேயே நிறைய சுகர் இன்டேக் உள்ளே போகுது, அதனாலையும் இந்த மாதிரி வரலாம். பின்ன ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு ரீசன் தான். மெயினாக இந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ஃபோர்ஸ் ஃபீடிங்கை ஃபஸ்ட்டு பசங்களுக்கு குறைக்கலாம். குறைச்சி மீன்ஸ் டைஜஷனை கரெக்டாக பார்க்கணும். பின்ன இந்த மாதிரி வெளியே போய் ஓடியாடி விளையாடுறது மீன்ஸ் அது நம்ம என்கரேஜ் பண்ணணும் பசங்களுக்கு. அப்போ தான் இந்த மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கிறதும் இந்த பாடியில் அப்சார்ப்ஷன் அதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிரே ஹேரிங்கும் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்ன நிறைய ஆயில்ஸும் எல்லாம் இந்த நீலப்பிரிங்காதி ஆயில் இல்லாட்டி கையெண்ணாதி கயிறு தைலம் அப்படின்னு நிறைய ஆயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ அது பார்த்து மீன்ஸ் இன்னும் இன்டேக்கு மெடிசன் வேணும்னா மீன்ஸ் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி மீன்ஸ் என்ன பிரச்சனைங்கிறது அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினா மீன்ஸ் அதுக்கு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் அதுக்குள்ள மெடிசன் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்.
1: இளநரை குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
5: நியூ கேப்டன் கூலா?
4: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும், சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
5: பானசோனிக் ஏசி வாங்க
6: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
9: குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் வருகிறது இனிய திரைப்பட பாடல் ஒன்று. ஒரு ஓடை நதியாகிறது இந்த படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கும் பாடல். வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஆங்காங்கே தெருவோரங்கள்ல சேனல் கரைகள்ல முகம் சுழிக்கிற விதமா குப்பைகளை, குறிப்பா பிளாஸ்டிக் கவர்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினமான இன்னைக்கு இந்த நெகிழிப்பைகளை ஒழிக்க என்னென்ன செய்யலாம், நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, இது குறித்து இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பேச வரலாம் அன்பு தோழியரே. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 260 240 ஒரு எண், 290 722 மற்றும் ஒரு எண், 04652 முன்னிணைப்பா சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: நேரம் பகல் ஒரு மணி. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்று சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 3 நாள் இந்த சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிப்பைகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதோட மாற்றுப் பொருள்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது தான்.

இந்த நெகிழி பைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? நிலத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய இந்த நெகிழி பைகளால் நிலத்துக்குள்ளே நீர் போக முடியாத சூழல். வடிகால், அதாவது சாக்கடைகளில் தூக்கி எறியப்படும் போதும் அங்கே அடைப்புகளை ஏற்படுத்தி வெள்ளம் போல மழை நீர் சூழச் செய்யக்கூடிய பாதிப்பை ரொம்பவே அதிகமான இடங்களில் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கடலில் சேரக்கூடிய இந்த நெகிழி பைகள் மீன்கள் அவங்க எடுத்து சாப்பிட்றதுனால அந்த மீன்களுக்கு உள்ளே போகுது, அப்படியே மீண்டும் மீன்கள் கிட்டேருந்து மனிதனுக்கு தீங்கு செய்ய வருது. கூடவே கடலில் மலை போல இந்த நெகிழி பைகள் குவியறதுனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் எண்ணிலடங்காது. மீன்கள் மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளும் இவற்றை உணவாக்குறதால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், பிளாஸ்டிக் கவர்களை வாங்கக்கூடிய சூடான உணவு வழி உட்செல்லக்கூடிய பாலித்தீன் நம்முடைய உடலுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள். சரி, இதெல்லாம் மட்டும்தானா? இதை எரிச்சாலாவது தப்பிச்சிடலாமா அப்படின்னா அது இன்னமும் விஷம். எரிக்கிறதால காற்றில் கலக்கக்கூடிய மாசு அதிகமான தீங்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. எப்படி எந்த வகையில் பார்த்தாலும் பூமி பந்துக்கே மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக் கவர்கள் தாங்க. உலகினுடைய அழிவிற்கு அடிப்படையாக அமையக்கூடிய இந்த பிளாஸ்டிக் அரக்கனை தொடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. துணிப்பைகள், சணல் பொருள்கள், நார்பொருள்கள் இதெல்லாம் பயன்படுத்துறத நம்ம அதிகரிக்கணும். மறுசுழற்சி செய்யக்கூடிய வகையிலையும் மாற்றம் அவசியம் தேவை. சூழல் பாதுகாப்பில் நம்முடைய கடமையை நாம் செஞ்சே ஆகணும். மாற்றம் அப்படிங்கிறது யார்கிட்டேயோ எங்கேயோ நடக்கிறது இல்லைங்க. நம்மிடமிருந்து தொடங்குற வகையில் ஒரு முறை மட்டுமே பயன்படக்கூடிய பிளாஸ்டிக் பைகளுக்கு குட் பை சொல்லிட்டு நாம் நம்முடைய வரும் தலைமுறைக்கு நோயற்ற வாழ்வையும் பூமி தாய்க்கு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்த உறுதியேற்கணும். அதுதான் இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியது. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே பிளாஸ்டிக் பை ஒழிப்பு தினமாகவே இருக்கட்டும். வீட்டில் உங்கள் வீட்டில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பாருங்கள், பிளாஸ்டிக் பைகள் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டி எந்த இடத்துல யார்கிட்ட குப்பை வாங்க வரவங்கக்கிட்ட அவங்க அலுவலர்கள் யார் வர்றாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து, அப்பா இனிமேல் நான் இதை தொடமாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை இன்றைக்கே எடுத்துக்கலாமா?

0: குமரி பண்பலை 101.
1: இதயம் இனிக்கும் கானங்களும் உதய வாழ்விற்கு கருத்துக்களும் நித்தம் தரும் காற்றலை தோழி குமரி பண்பலை 101. நேரம் 1:10. வணக்கம் அன்பு நேயர்களே, தோழியரின் கருத்துகளால் வளரும் களமாக மலர்கிறது ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இயற்கை மனிதனை காக்கிறது. உணவாக, நீராக, உடுக்கும் உடையாக, இருக்கும் இடமாக, உள்வாங்கும் மூச்சாக, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மனிதனின் செயல்கள் இயற்கை சீற்றத்திற்கு உள்ளாக்குகின்றன. அதில் முக்கியமான ஒன்று பிளாஸ்டிக் பயன்பாடு. அதிலும் குறிப்பா ஒரு முறை உபயோகப்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகள் மனித குலத்திற்கு மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்தையும் ஏன் பூமியையே அழிக்கும் அரக்கனை அந்த அரக்கனாக இருக்கு, அதை மாற்றுவதற்கு, அதாவது பிளாஸ்டிக் பை ஒழிப்பில் உங்களுடைய செயல்பாடு என்ன, இது குறித்து தோழியரே பேச வாருங்கள். நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290-722, முன்னிணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 890-325-70-39. வந்துட்டே இருக்கிறாங்க தோழியர், பேசிடலாம். வணக்கம், பேசலாம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, பேசணுமா?
2: வணக்கம் மேடம், நான் குளத்தல
1: பேசுறேன். சொல்லுங்கம்மா.
2: மேடம், நம்ம வீட்டுல உள்ள பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம என்ன தேவை, பிளாஸ்டிக்கே முதல்ல கவர் வாங்கப்படாது. துணிப்பை, துணிப்பை தான் நம்ம இப்ப 2 மீட்டர் துணி எடுக்கிற 5-6 பை தைக்கலாம், சின்ன சின்ன பை.
1: சரி,
2: அந்த பையெல்லாம் நமக்கு சாதனை வாங்க பிள்ளைகிட்ட கொடுத்த விடவோ, நம்ம பை சாதனை வாங்கவோ, வாங்கிட்டு வந்து அந்த பை அழுக்கானாலும் அந்த பைய

0: காய போட்டு நோக்கம் மறுபடியும் உபகாரப்படுத்தலாம். ஆனா செலவுங்க அப்படி இல்ல, இது எங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கத்துல உள்ள தெருவுல உள்ளவங்க எல்லாம் பாசிட்டவர்களை கொண்டு போடாங்க. அவங்க நினைக்கணும், அவங்களாட்டு உணரணும், நம்ம வீட்டுல உள்ள வகை நம்ம அடுத்த இதுல கொண்டு போடக்கூடாது, நம்ம வீட்டு பிள்ளைகளை போல நம்ம அதுகளையும் நினைச்சோம், நம்ம நடக்கிறது போல அவங்களும் நடக்கணும். தனக்க வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போராது, அடுத்த வீடுகளும் சுத்தமா இருக்கணும், அடுத்த மக்களும் நல்ல காற்று சுவாசிச்சு நல்ல மாதிரி இருக்கணும்னு அவங்களாட்டு உணரணும் மேடம்.
1: கண்டிப்பா
0: அவங்க அவரு உணராத நேரத்துல ஒரு நாளும் அந்த அசுத்தம் குறையாது.
1: சரிம்மா, அம்மா அம்மா இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறீங்க, உங்க வீட்டுல என்ன பண்றீங்க அதை சொல்லுங்கம்மா.
0: எங்க வீட்டுல நாங்க வந்து கூடுதலே இந்த பிளாஸ்டிக் பை கொண்டு இதுல வாங்கியது இல்ல மேடம்.
1: சரிம்மா சரிம்மா,
0: துணிப்பை தான் எல்லாமே எங்க வீட்டுல துணிப்பை தான்.
1: எங்க போனாலும் நீங்க வந்து சஞ்சி கையில கொண்டு போயிட்டு தான் போவீங்கல்ல?
0: ஆமா மேடம், நான் இப்ப வந்து 10 ரூபாய் பச்சை மிளகு 10 ரூபாய் இஞ்சி வாங்க கொடுத்தாலும் ஒரு துணிப்பை. நாங்க இப்போ வந்து கல்யாண செலவு போகும்போதே அந்த கல்யாண பாலத்து போட்டு பை தர்றாங்க மேடம் நமக்கு கையில. அந்த பையில அது மஞ்சள் பையா இருக்குது, அந்த மஞ்சள் பையா இருந்தாலும் நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். மாத்திரை மருந்து மாத்திரை வாங்க போனாலும் அந்த பை கையில இருக்கும். எங்க போனாலும் அந்த பைகளை நம்ம கொண்டு போறது, பிளாஸ்டிக் பையை விட பிளாஸ்டிக் கவரை விட நம்ம இந்த பை தான் நாங்க உபகாரப்படுத்தியது.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நன்றி.
0: நன்றி அம்மா, நன்றி.
1: வணக்கம், வருக.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, பேசுங்கம்மா. யார் பேசுறீங்கம்மா? எந்த ஊர்ல இருந்துங்கம்மா? சாமி தோப்புல இருந்துங்க. மேகலா, சொல்லுங்கம்மா.
2: நம்ம வந்து உங்க இடத்துக்கு போகும்போது பையன் கொண்டு போனாலும் கூட காலத்துல வந்து பொருள்கள் வாங்கிட்டு அது கவர்ஜாங்க கவர்ஜாங்கன்னு கேட்டாங்க. நம்மளாட்டே கவர் தந்தா கூட அதை வாங்காம நம்ம பைக்குள்ள வச்சு வர மாதிரி இருக்கணும். திருப்பி வந்து காபி வாங்குறதுக்கு பக்கத்துலதான் இருப்பாங்க, அதுக்கு கூட கவர்லதான் காபி வாங்குறாங்க.
1: அப்பா அது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அது அது அந்த காஃபியை வாங்கி கவர்ல வாங்கி குடிக்கிறதுனால எவ்வளவு வியாதி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா
2: அதான் மேடம், அது சொன்ன அந்த அளவுக்கு புரியல. பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் கப்பு கப்பு கூட அந்த இந்த பிளாஸ்டிக் கப்பு தான் வாங்கி அதுல ஊத்தி குடிக்காங்க.
1: தவிர்க்க வேண்டிய இல்லம்மா, எப்பவுமே அதை பயன்படுத்தக்கூடாதுமா. அவசர தேவை அப்படிங்கறதுக்காக நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாக்கடைகள்ல போகக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிடுவோமா? இல்ல இல்ல, பண்ண மாட்டோம் இல்லையாம்மா. இல்லம்மா, நம்ம தவிர்க்கிறது நல்லது. நம்ம நம்மகிட்ட தான் மாற்றம் தொடங்கணும்,
2: அவ்வளவுதான்.
1: எங்க போனாலுமேம்மா
2: முடியாது.
1: அப்படி இல்ல இல்ல இல்ல, மக்கள்ங்கிறது யாரு? நம்ம தானம்மா, நம்ம தான் முதல்ல திருந்த ஆரம்பிக்கணும். வெறுக்கவே வேண்டாமா. 1000 முறை ஆனாலும் நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன தவறு பண்ணும்போது நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருப்போம், குழந்தை வேண்டான்னு வெறுத்துருவோம்மா நம்ம பிள்ளைங்களை. புரியுதுமா, புரியுதுமா, கேக்குறீங்க. சரிங்கம்மா, புரியுதுமா,
2: புரியுது.
1: நீங்க 100 தடவை கேட்டா கூட உங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி தானே நுகர்வோர் அப்படிங்கிறவங்க உங்க பக்கத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க.
2: ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து சாப்பாடு வந்ததுக்கு தான் கவர் கேட்டது.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க மனசு மாறட்டும்மா. நீங்க கடையில உள்ளவங்க எவ்வளவு வருத்தப்பட்டு சொல்லிருக்கீங்க, புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமா. அப்படி புரியாதவங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களா நினைச்சுக்கிட்டு கூட 2 தடவை கூட சொல்லி கொடுப்போம். பரவாயில்லம்மா,
2: நம்ம
1: எடுக்கணும்மா.
2: நீங்க
1: சரிங்க, மேகலாமா, நீங்க உங்களுக்கு நாங்க தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க 1000 முறை கேட்டாலும் கேக்குறவங்க உங்க பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கிட்டு மறுத்துருங்க, அவ்வளவுதான். நன்றிம்மா, நன்றி, நன்றிம்மா, நன்றி, நன்றி.
2: ரொம்ப வருத்தமா இருக்கு, கொடுக்க முடியலையே. கொடுக்காம இருக்கிறதுக்கு
1: நீங்க வருத்தப்பட வேண்டாம்.

0: சந்தோஷப்படுங்க. நன்றிம்மா. வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா.
1: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன்.
0: விஜயாம்மா சொல்லுங்கம்மா.
1: சுற்றுச்சூழல், அதுல என்னோட பங்களிப்பு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்கறேன் மேடம். அதாவது என்னைக்குமே நெகிழிக்கு பைகளை நான் வந்து எரிக்கிறது இல்லை. இது கொஞ்ச காலம் மட்டும் சேமிச்சு அந்தந்த இடத்துல ஒப்படைச்சிருவேன். இப்ப அதுக்கான முயற்சியில என்ன செய்யணும்னா, அதாவது துணி எடுக்க போகும்போது அங்கே வந்து கவர்ல நிறைய துணிகள் மடக்குது, என்ன அந்த கவர் வேண்டான்னு கடையிலே கொடுத்துட்டு நிறைய பை தருவாங்க. ஒரு பையில வாங்கிட்டு வருவோம் மேடம். எனக்கு தேவையில்லை, அது என்னத்துக்குன்னு நான் அங்கேயே கொடுத்துருவேன்.
0: அது மட்டும் இல்லம்மா, இப்ப நிறைய கடைகள்ல நமக்கு தாள் பைகள்ல தான் வச்சு தராங்க
1: வாங்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கெட்டி தர அந்த மார்க்கெட் பொருட்களை நிறுத்துவாங்க இடத்துல, என்ன செய்யணும் பேப்பர்லயே மடக்கிதாங்க. நீ அப்ப பை கொண்டு போறோம்ல, அந்த பையில வாங்கி வைப்பா அவங்க சொல்லுவாங்க, ஏமா கிழிஞ்சிரும். ஒன்னும் இல்ல சார், நான் அதை மடக்கி எடுத்து பறக்கி எடுத்துருவேன், ரெண்டாவது ஒன்னும் இல்ல இருக்கட்டும். நீ நம்ம உலகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். எல்லாரும் ஒட்டுமே என் வீட்டுல இருந்து ஒரு குப்பை வெளியே போகல, ஆனா என் வீட்டு மொத்தத்துல நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவரவரும் அதை உணர்வு பூர்வமா செய்யணும். நம் சந்ததிக்காக நம்ம பாடுபடுவோம்.
0: கண்டிப்பா
1: இதை நம்ம ஒற்றுமையா செய்யணும்னு எல்லாரும் நினைக்கணும் மேடம்.
0: அதுதான் முக்கியம். எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா மாற்றம் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு வீட்லயும் நினைச்சா தெரு சுத்தமாகும், தெரு சுத்தமானா ஊர் சுத்தமாகும், ஊர் சுத்தமானா நம்முடைய மாவட்டம், அதுக்கப்புறம் நம்முடைய நாடு, உலகம். இது நெகிழி பைய இல்லாத ஒரு காற்று நிம்மதியாக பூமி தாய் அந்த காற்று வர்றதுக்கு நம்ம ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம செய்யறது வந்து நமக்கான புண்ணியம் அவ்வளோதான். அடுத்து வரும் சகோதரி என்ன சொல்றாங்க கேக்கலாமா? நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்மா. பகவதி அம்மாள் அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: மேட்டு குடியிருப்பு எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா?
2: மேட்டு குடியிருப்புல எந்த மழை வெள்ளம் வந்தாலும் அழிஞ்சு போகாது மேடு,
0: அதனாலதான் கேட்டதாது.
2: நல்ல சுத்தமா இருக்கு, ஓரளவு நல்ல சுத்தமா இருக்கு.
0: சரிம்மா, நீங்க உங்க வீட்டுல நெகிழி பை ஒழிப்புக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கீங்கம்மா சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் நெகிழி பையில குடுத்தாலும் வீட்டுல வந்து உடனே டப்பாயிலே தீங்காங்குத்திலே சில்வர் பாத்திரத்திலே மாத்தி வச்சிருவேன் மேடம்.
0: சரி, அப்புறம் அந்த பைய என்ன பண்ணுவீங்க?
2: பைய மொத்தமா தூச்சி போட்டு இந்த உரக்குண்டுல போட்டு தீ வச்சிருவாங்க.
0: அது செய்யக்கூடாதுமா, அதுக்குதான் நம்ம இந்த நிகழ்ச்சி வழியா சொல்லிட்டே இருக்கோம்.
2: சுவாசிக்காத இடத்துல தூரத்துல
0: எங்கேயுமே வேண்டாம். நமக்கு வந்து குப்பையை தரம் பிரிச்சு வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அப்படி அப்படி அவங்க கிட்டதான் கொடுக்கணும். சரியாம்மா, ஆமா, இனிமேல் அந்த மாற்றத்தை நீங்க கடைபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுங்கம்மா. நன்றிம்மா,
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: ஒரு 1:21 ஆச்சு. நிச்சயமா நிறைய கடைகள்ல நம்முடைய குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த சகோதரி பேசினது மாதிரி கடைக்கு வந்து கேட்குறவங்களுக்கும் தயவு செய்து ஒரு முறை உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பைகளை கொடுக்காதீங்க. அதில் காஃபியோ டீயோ கொடுக்காதீங்க. அது ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்து வரும் சகோதரி என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. எங்களுக்கே நாங்கள் பேசுகிறது கேட்குதே, ரேடியோவை அவ்வளவு பாசத்தோடு கூட்டி வச்சுருக்கீங்களாம்மா. சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: பயன்படுத்தே கூடாது.

0: பயன்படுத்தும்.
1: ம்
0: அப்படி நெகிழி குப்பியா இருந்தாலும் அது தரம் பிரிச்சு
1: ம்
0: பஞ்சாயத்துல இருந்து வருவாங்கல்ல அவங்க கையில ஒப்படைக்கணும்.
1: சரி சரி, நீங்கள் அப்படி தான் செஞ்சிட்ருக்கீங்க அம்மா இல்லை? நீங்கள் அம்மா புதுப்பாண்டியில் லட்சுமி அம்மா அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: நன்றிம்மா, நன்றிம்மா.
0: பயன்படுத்தவே மாட்டேன் மேடம்.
1: சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி.
0: சரி.

0: வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே?
1: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு.
0: சொல்லுங்கம்மா.
1: டென்ஸ்லி கர்ணதாஸ் சொரப்பலாம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நெகிழி ஒழிப்புல என்னோட பங்கு வந்து, இந்த பால் கவர் வாங்கிட்டு வந்து அந்த கவர் கட் பண்ணோன்னு குட்டியா எள்ளு போல வரும்ல,
0: ஆமா,
1: அதை கூட எடுத்து கீழே போட மாட்டேன்.
0: சரி,
1: குப்பை தொட்டியில போட்டுட்டுதான் அது குப்பை வாங்க வருவாங்க இல்லையா, அவங்க கிட்டதான் அப்படியே அது அந்த சின்ன இது கூட கீழே போடுறது கிடையாது. அது எந்த இதா வாங்கினாலும் சரிதான். அதே மாதிரி துணி, நம்ம நெகிழி பைன்னு நம்ம சாதனம் வாங்குற அந்த மளிகை அந்த இது பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். துணி கூட ஒரு வகையில அதாவது பாலிஸ்டர் துணி அந்த மாதிரி எல்லாம் அது கூட சீக்கிரம் மக்கி போகாது. காட்டன் துணிகள், அதாவது நம்ம பருத்தி ஆடைகள் மட்டும்தான், நம்ம சாதாரணமான துணிகள் மட்டும்தான் அது வந்து மக்கி போகும், கரையாம்பூச்சி அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அந்த துணிகள் கூட, அந்த பாலிஸ்டர் துணிகள் கூட மக்கி போகாது. அதுவுமே நெகிழி வகையை சார்ந்ததுதான். அதை எடுத்தாலுமே நமக்கு பிரச்சனை
0: தான்.
1: அதனால வாங்குறது கூட நான் அதிகமாவே பருத்தி ஆடைகள் தான் வாங்குவேன். ஏன்னா அது அதை மாதிரி மறுபடியும் நம்ம ஏதாவது அதை பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா வீட்டு அது கிச்சனுக்கு கூட அதை
0: துடைக்கிறதுக்காக
1: பயன்படுத்திக்கலாம்.
0: பாலிஸ்டர்
1: துணிகள் அதெல்லாம் பண்ண முடியாது,
0: சரி,
1: தூக்கி உடனே தூரதான் போடுறோம் எல்லாருமே. அதே மாதிரி நிறைய எல்லா இடங்களையும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வர்றது இதான்மா, அதாவது எல்லா இடத்துலயுமே எல்லா வீடுகள்லயுமே நமக்கு குப்பைகள் எடுக்கிறதுக்காக பணியாளர்கள் வர்றாங்க. அது பேரூராட்சியா இருக்கட்டும், நகராட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே. ஆனா அதுக்கு நம்ம தனியா ரூபாவும் கட்டுறோம், நம்ம நம்ம இது தண்ணி பில்லு கட்டும் போது, நம்ம வரி கட்டும் போது. ஆனா அவங்க அவங்க கிட்ட ஒப்படைக்காம நிறைய பேர் அங்கங்க குவியல் குவியலா தாக்கு தாக்கா கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளு போடுவாங்க, அது கட்டல மத்தவங்க எல்லாம் கொண்டு போய் அதுல துர்நாற்றம் வீசிக்கிட்டு ஒரு மனசாட்சி இல்லாம ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் இது ஒரு 10 தடவைக்கு மேல நம்ம குமரி பண்பலையிலேயே வலியுறுத்திருப்பேன்.
0: நிச்சயமா நம்ம
1: ரொம்ப கஷ்டமா,
0: அதாவது 10 தடவை இல்ல, 10,000 தடவை சொன்னாலும் கூட நம்ம மாற்றத்தை நோக்கி போறோம், அதுதான் முக்கியம். ஏன்னா
1: ஆனா நிச்சயமா இதெல்லாம் பண்றது கண்டிப்பா படிக்காதவங்களோ இல்ல வயசானவங்களோ கிடையாது, கார்ல வந்து போட்டுட்டு வராங்க. அந்த காருக்கு பின்னாடி பார்த்தா டாக்டர் இல்லன்னா லாயர் அப்படின்னு சிம்பல் இருக்கும்.
0: இல்ல, நம்ம யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இல்ல, எந்த தவறா இருந்தாலும் நம்முடைய மனசுக்கு தெரியும்.
1: சொல்ல வர்றது படிச்சவங்க, அத படிச்சவங்க தான். படி பாமரர்கள் யாருமே இந்த தப்ப பண்ணல, வீட்டுல இருக்க பெரியவங்க யாரும் பண்ணல.
0: ரொம்ப நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தது மாதிரி நிறைய குடுக்கறாங்க இன்னைக்கு தோழியர்.
1: அப்படிதான் விஷயமா இருக்கும். ஒரு வாட்டி நான் வண்டியில வரும்போது கூட ஒருத்தங்க அப்படி போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வண்டியை நிப்பாட்டிட்டே பாத்துட்டே நின்னேன். அவங்க கண்டிப்பா ரோட்ல போடணும் ஏன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்லதாட்ட அது குப்பை வண்டி வந்து அதுல அந்த குப்பை வண்டியில போட்டாங்க, கீழே போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: கீழே போடுறதுக்கு நம்ம பார்த்தா கண்டிப்பா அவங்கள சொல்லலாம், தப்பே தவறே கிடையாது, நம்ம எல்லாருக்காகவும் தான் பேசுறோம்.
1: இப்படி கேட்கும் போது அவங்களுக்கும் ஒரு பயம் வரும்.
0: பயம் இல்லம்மா, இது வந்து
1: அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா,
0: இதுக்கு வந்து
1: கேட்கறதுனாலதான் எல்லாருக்குமே அப்படி ஒரு
0: இல்ல இல்ல. அதாவது நம்ம யாரையும் பயன்படுத்துறோம் அப்படிங்கறது நம்மளுடைய நோக்கம் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் சரியா இருந்தா நம்ம ஊரு சரியா இருக்கும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான் நோக்கம். அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. சரிம்மா, அழகா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.
2: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேரம் சரியா 1:27 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்னும் ஒரு தோழியை கூட சந்திச்சுட்டு ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: வணக்கம், வாங்க.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
1: நல்லா இருக்கும் மேம்.
0: சிரிச்சா நாங்க கண்டுபிடிக்கணும், வடக்கு கோணம் சபரிமாள் அப்படின்னு சொல்லிட்டு
1: அப்படிதானா?
0: அப்படிங்களாம்மா, சரிம்மா. சரி, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? சபரிமாள் வந்து அவங்க வீட்டுல பிளாஸ்டிக் ஒழிப்புக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு இப்ப சொல்ல போறாங்க. நேர்களே எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க, கேட்டுருவோம்.
1: எங்க வீட்டை சுத்தியே நாங்க யாருமே பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்
0: மேம்.
1: எல்லாருமே நல்லா ரொம்ப நீட்டா இருப்பாங்க.
0: சரி,
1: மூணு பக்கெட் வச்சிருக்காங்க.
0: நாங்க இப்ப கிளம்பி வருவோம் வடக்கு கோணத்துக்கு.
1: வாங்க வாங்க, பக்கம்தானே உங்களுக்கு. வாங்க, பக்கெட் எல்லாம் அப்படி வெளியே இருக்குது.
0: சரிம்மா, சரிம்மா.
1: மேம், ஒண்ணு உணவு வேஸ்ட் போடுவாங்க.
0: ஓ,
1: ஒண்ணு பிளாஸ்டிக் பானை, பிஸ்கட் கவர், மிட்டாய், சாக்லேட் கவர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணுல வந்து
0: கேக்கும் போதாவது நிறைய மாற்றம் வரணும் அப்படிங்கறத நம்முடைய நிகழ்ச்சியின் நோக்கம். அழகா சொன்னீங்க சகோதரி, மிக்க நன்றி.
1: நன்றி மேம்.

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை நூற்றொன்றோடு நேரம் 1:34 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு சகோதரி என்ன சொல்ல போறாங்க கேப்போமா? வணக்கம், வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? மல்லிகாமா, நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க.
3: சால்ட் பாக்கெட், ரவா, சேமியா, இந்த மாதிரி பாக்கெட் எல்லாம் சென்னு
2: நிறுத்துவேன்.
3: அப்புறம் வந்து ரிஜெக்ட் ரெடியூஸ் அண்டர். அப்புறம் வந்து இன்னொன்னு ரீயூஸ் சொல்லுவாங்க, ரீயூஸ் சொல்லியாச்சு சொல்லியாச்சு. அப்புறம் ரீசைக்கிளுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாது, எதுவும் வெளியே சின்ன மசாலா பாக்கெட் மட்டும்தான் வெளியே போகும்.
2: சரி சரி,
3: அது வந்து ரீசைக்கிளுக்கு போயிடும். அந்த இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் சொல்லியாச்சுன்னா பிளாஸ்டிக் எல்லாம் தானா ஒழியும். எல்லாருமே வந்து இந்த 4-6 முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். முதல்ல வாங்க, முடிஞ்ச வரைக்கும் வாங்காம இருக்கணும். அப்புறம் குறைச்சிக்க பாக்கணும். அப்புறம்
2: ரீயூஸ் பண்ணனும், ரீசைக்கிள்
3: பொருட்கள் இந்த சிறப்பு பாட்டில்,
2: சரிமா சரி,
3: இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அப்புறம் குப்பைகளை பத்தி சொல்ல போனா எந்த குப்பையும் வெளியே போகாது.
2: அது நீங்க ஏற்கனவே நிறையவே சொல்லிருக்கீங்க. ஆமா, சரிமா, மிக்க மகிழ்ச்சி சகோதரி.
3: குப்பைகளை பத்தியும் நெகிழிய பத்தியும் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி,
2: சரிமா, மகிழ்ச்சிமா. 4-6 கொடுத்துருக்கீங்க. 6-6-6-6 சரி. அப்படி இந்த 6லாம் எல்லாரும் கரெக்டா இருந்தாங்க
3: அப்படின்னா,
2: சரிங்கம்மா சரிங்கம்மா, நீங்க சொன்ன 4-6 கடைபிடிச்சா 6கள்லாம் சூப்பரா இருக்கும். தண்ணி நல்ல தண்ணியா வரும்மா. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷமா, நன்றி.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அடுத்த சகோதரி அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்ல போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
10: வணக்கம்.

0: அப்படியா? நீங்க என்ன செய்றீங்கன்னு தான் நாங்க கேட்டோம். எல்லாரும் சொல்றதை நீங்க திருப்பி சொல்லவே வேண்டாம்.
1: நாங்க என்னென்ன செய்யறோமோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம்.
0: சரிங்கம்மா, பேரு ஊரு முதல்ல சொல்லுங்கம்மா.
1: பேர் சுதா, கிளியூர்புரம். கண்டுபிடிச்சிருக்கேன் நினைச்சேன், அதான் பேரு சொல்லல.
0: அப்படி நம்ம கண்டுபிடிச்சால எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? எல்லாருக்கும் சகோதரியோட பேரு தெரியணும், ஊர் தெரியணும், அதுக்காக தான். சரியா,
1: நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைப்போம் பாத்தீங்களா, கவர்ல பொருட்கள் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் நிறைய ஆட்கள் அதை வைப்பாங்க. அப்ப நான் அதை என்ன பண்ணுவேன், டப்பா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல வச்சி
0: டப்பா எல்லாம் ஒரு பெரிய மாற்றம்.
1: நம்ம அதெல்லாம் களி களி எடுக்கலாம், கவர்ல எல்லாம் வைக்கிறதை விட அந்த டப்பாய்கள் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன். அப்புறமா வந்து வெளியில பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது காத்துல பறந்து வந்தாச்சுன்னா கதை எடுத்து ஒதுக்கி இது பண்ணி வச்சிருவேன். அப்புறம் இந்த முன்னாள் எல்லாம் நிறைய ஆட்கள் கொண்டு போட்டிருப்பாங்க இல்ல, இந்த பூமிக்கு அடியில் எல்லாம் இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் இது பண்ணக்கூடிய நேரத்துல இந்த கவர் எல்லாம் உள்ள கிடக்கு இருக்கும் இல்ல, ஆமா, அதெல்லாத்தையும் கண்ணுல காணது எல்லாத்தையும் எடுத்துருவேன். அப்புறமா வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் சாதனங்கள் எல்லாம் இருக்கும் போது இருக்கிறது வந்து பழைய ஜாமான்கள் எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாசு சுழற்சி பண்ணி எடுத்த கணக்கு பண்ணி உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட பண்ணிடுவோம். அப்ப கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி ஒதுக்கி விட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம். அப்புறமா வந்து இந்த இதை கவர் வேஸ்ட் எல்லாம் எடுக்க வர்றவங்கள்ட்ட சும்மா சொல்லியாச்சுங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லாங்கன்னாக்கா, நாங்க இந்த நம்ம துணி எல்லாம் தைக்கக்கூடிய நேரத்துல துண்டு துணிகள் அதெல்லாம் மக்க அவங்களே வந்து எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. கேட்டா என்ன சொல்லாங்கன்னா, இங்க பக்கத்துல உள்ளவங்க கொடுத்தாங்கன்னா நானும் கொடுத்தேன், கொடுத்தால அவங்க என்ன சொல்லாங்கன்னாக்கா, அங்க நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம், நீங்க அதை போட்டு எரிச்சிருங்க.
0: நம்ம வந்து துணிகளாவது பரவாயில்ல, கவர ஒரு நாளும் நம்ம வந்து எரிக்கவே கூடாதுமா. அது நமக்கு வந்து சுவாச முட்டல் குடுக்கறது மட்டும் இல்ல, கேன்சர் மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியது.
1: அது நமக்கு தெரியுது, எரிக்கும் போது நம்ம சுவாசிக்கக்கூடிய நேரத்துல அந்த காத்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புல நோய்கள் எல்லாம் வரும், சுவாச கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா அவங்க வந்து என்ன கேட்காங்க, கவரை மட்டும் தான் கேட்காங்க, கவரை மட்டும் கேட்காங்க, மற்றது எல்லாத்தையும் போட்டு விட்டு போயிருக்காங்க. நம்மளால முடிஞ்சதை நாங்க செஞ்சுட்டு இருக்கேன். வெளியெல்லாம் போயாச்சுன்னாக்கா கவர் ஒண்ணுமே வீட்டுல வாங்கிட்டு வர்றது கிடையாது, கை கொண்டு போய் தான் பொருட்கள் எல்லாம் வாங்குவோம்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா, நீங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நன்றிமா.
1: ஆமா நம்ம சொல்லுவோம். ஆமா ஆமா சொல்லி கொடுங்க.
0: நன்றிமா. நன்றிமா.
1: நன்றி.
2: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
3: நியூ கேப்டன் கூலா?
2: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும், சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
3: பானசோனிக் ஏசி வாங்க
4: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: இப்படிதான் நேரம் வேகமா ஓடுது அப்படிங்கறது தெரியல. 1:40, 30 ஆயாச்சு. தோழியரும் நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க இணைப்புல. அப்படியே வணக்கம், வாங்க பேசலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஆஹா, பேசலாம், வணக்கம், வாங்க. சொல்லுங்கம்மா.
5: நாங்க 2008 இந்த குழு கூட்டமைப்பு சார்பாட்டே பிளாஸ்டிக் ஒழிப்பு ஒரு பேரணியை வச்சிருந்தோம்.
0: ஓ,
5: பேரணி வச்ச பேரணி நடத்தோம்.
0: அதே
5: போல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எந்த எல்லா கலையும் சாமி தொப்பங்களையுமே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு.
0: ஆமா,
5: அதனால ஆட்கள் எல்லாம் அங்க போயிட்டு அங்க கொடுக்க கூடிய பிரசாதத்தை வைக்க காட்டி பை தேடுவாங்க.
0: சரி,
5: அதுக்காக வேண்டி எல்லா கடையிலுமே மஞ்ச பை தச்சு விலைக்கு கொடுக்கும்.
0: சரிம்மா, சரிம்மா.
5: 5 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கு, 15 ரூபாய்க்கு அந்த மாதிரி தரந்தரமா பை வச்சிருக்கோம். அதனால இந்த கடையிலுமே கேரளாவுக்கு பெரும்பாலும் இருக்காது.
0: சரி, மகிழ்ச்சியா இருக்கு.
5: பைன் போட்டுருவாங்க.
0: சரிங்க,
5: பிளாத்துல இருந்து வந்து பாப்பாங்க. பாத்துட்டு அந்த கடையில எந்த கடையில இருந்தோ அது பைன் போடுவாங்க.
0: சரிம்மா.
5: நம்ம மத்த இலத்துல குப்பை குளம் காய்கறி வச்சு எல்லாமே உரக்குண்டு அங்க போட்டுருவோம். இதெல்லாம் நாங்க தனியா வச்சுட்டு தூய்மை பணியாளர் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வருவாங்க,
0: அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க.
5: அவங்க கிட்ட தனித்தனியா குடுத்துட்டா அவங்க கொண்டு போயிடுவாங்க.
0: சரிம்மா, மகிழ்ச்சியா இருக்குமா கேக்குறதுக்கு, மிக்க நன்றி.
5: சரிம்மா, இதுக்காண்டி எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி இருக்கேன், 1 மணிக்கு போன் வச்சுட்டு.

0: இல்லம்மா, அது அதை விட சந்தோஷமா இருக்கு. அம்மா பேசுறதுக்கான முயற்சிக்கு வாழ்த்துக்கள்மா, நன்றிம்மா. நான் ஒரு தோழிக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? வணக்கம், பேசலாம். குறைவான நேரம் தான் இருக்கு, பேசுங்க.
1: நான் வெற்றிமட்ல இருந்து குமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எங்க ஊர்லயும் டெய்லி குப்பைகள் வந்து எடுத்து போயிருவாங்க, நாங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோம். வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியில போடுறது இல்ல, டெய்லி வந்துருவாங்கல்ல கடையிலயே வந்து கவர் எல்லாம் கொடுத்தா கூட அதை தனித்தனியா நாங்க கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க குப்பை.
0: சரிங்க சகோதரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி
1: நன்றி.
0: ஒரு மணி 43 நிமிடம் 15 நொடிகள் ஆயாச்சு. நிச்சயமா நிறைய சகோதரிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில. பிளாஸ்டிக் பை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நீங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, அதுலேயும் குறிப்பாக 4 R சொல்லியிருக்காங்க. ரிஜெக்ட், ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நெகிழிப்பை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்ம நிறைய பேர் சொன்னது மாதிரி பாக்கெட்டில் வரக்கூடிய பொருள்கள்லாம் நம்ம வாங்குகிறோம், அதெல்லாம் நம்ம அதுக்குன்னு உகந்த பாத்திரங்களில் மாற்றிட்டு அதை வந்து சரியான முறையில் தூய்மை பணியாளர்கள்கிட்ட கொடுத்து அதை வந்து வெளியேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அங்கங்கே தூக்கி போடவே கூடாது ஒரு நாளும். அதே மாதிரி திரும்ப பயன்படுத்தக்கூடிய பொருள்களை நம்ம திரும்ப பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்திக்கணும். ரீசைக்கிள், அந்த மறுசுழற்சிக்கும். நம்ம சின்ன சின்ன இதை வந்து எடைக்கு போடுறோம் அப்படிங்கிறது இல்லை, கஞ்சத்தனம் இல்லை. அது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சின்ன ஒரு டப்பா வாங்கின பொருள் காலியானா கூட அதை பத்திரமா வச்சிருந்து எடைக்கு கொடுத்துருங்க, சரிங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இப்பொழுதும் உங்கள் காதுகளோடு குமரி பண்பலை 101 ஒலிக்கட்டும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறுகாப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து

0: வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22ஆம் தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியாக வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 34,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலைவாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.

0: முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து பி சி.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இனிமையான திரைப்பட பாடல் தாயை பற்றி சொல்ல வருகிறது. வலிமை படத்திலிருந்து

சித் ஸ்ரீராம் குரலில் கேட்ட அந்த பாடலை எழுதியவர் விக்னேஷ் சிவன், இசை யுவன் சங்கர் ராஜா, படம் வலிமை. அடுத்து வரும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து

0: News, Delhi.
1: Heavy rain continued in several parts of Maharashtra today, while Mumbai witnessed rain for the fourth consecutive day. The Indian Meteorological Department has issued an orange alert for Mumbai for the next 3 days, with more than 150 millimeters of rainfall recorded in parts of the city during the last 24 hours. The Brihanmumbai Municipal Corporation has kept its emergency teams on alert.
2: With continuous downpour in the metro city, waterlogging was reported from low-lying areas. Central and Harbour Railway services were delayed by 10 to 15 minutes. Western Railway services remained normal. Heavy rain also continued in the Konkan region. In Ratnagiri district, an average of 69 mm rainfall was recorded during the last 24 hours. Water levels in major rivers have risen, and the Jagburi River in Kher Taluka in Ratnagiri district has reached 4.9 meters, close to its warning level of 5 meters. Authorities are monitoring the situation. Meanwhile, as a precaution during the active monsoon season, the 5 battalion of the National Disaster Response Force has pre-positioned rescue teams across vulnerable districts in Maharashtra and Goa. Teams equipped with flood rescue equipment and trained personnel have been deployed to ensure a quick response to any rain-related emergencies. With Nivedita's report, Anuja Kumar, AIR News.
1: In the FIFA World Cup, Switzerland defeated Algeria 2-0 to reach the round of 16 in Vancouver, Canada. Switzerland will face either Colombia or Ghana on Tuesday at the same venue, aiming to reach the quarterfinals for the fourth time in their history. In another match, Spain defeated Austria 3-0 in the round of 32 at Los Angeles Stadium in Inglewood, California, to book a place in the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi describes Amarnath Yatra as eternal chapter in spiritual tradition and cultural unity of the country, extends greetings to devotees. Finance Minister Nirmala Sitharaman invites French investors to partner with India's journey towards Vikasit Bharat 2047, calls for strengthening India-France strategic partnership. Two-day orientation program for newly elected members of Legislative Assembly begins in West Bengal. India steps up humanitarian assistance to earthquake-hit Venezuela under Operation Amistad. Nearly 2,600 people died, thousands still missing. IMD issues red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Madhya Maharashtra, Odisha and parts of Madhya Pradesh till tomorrow. And with that, we end the midday news.
3: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 2:15:30.
6: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5,000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
7: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
8: 1800-402-501-111.
7: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
8: 9498-34-5350.
5: மதிய வேளையில் நமது இதய வேணியை மீட்டும் இனிய கானங்களுடன் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது திரை இசை மழை.

ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இன்னிசை சேர்க்க வருகின்றன. கர்நாடக இசையில் ஆனந்த பைரவி ராகம் மிகவும் பழமையான இனிமையான பிரசித்தி பெற்ற ராகமாகவும் இருக்குது. மேலகர்த்தா ராகமான கரகர பிரியாவை அடிப்படையாக கொண்ட ஆனந்த பைரவி கேட்போருடைய மனதில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பக்தியையும் ஒரு சேர தரக்கூடிய ராகமாகும். தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற இசையிலும் திருவிசைப்பா போன்ற தமிழ் இசையிலும் வேரூன்றிய ஆனந்த பைரவி கருணை மற்றும் சிருங்கார ரசத்தை ஏற்படுத்துவது. கூடவே இந்த ராகத்தை முறையா பாடுவதும் கேட்பதும் வயிறு சம்பந்தமான வலிகள் போன்றவற்றை குறைக்கிறதோட இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைப்பதாகும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்களை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? முதல் பாடல் டூயட் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். கேட்போமா?

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அடுத்த பாடலின் படம் மின்சார கனவு. பாடலை பாடியிருக்கிறார் அனுராதா ஸ்ரீராம். வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் 2:32. நம் இதய மலர வரும் இசை மொட்டுக்களாய் ஆனந்த பைரவிராகத்திலும் இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரிதம் படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
5: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
6: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
5: சனிக்கிழமை
6: தோறும் காலை 10:00
5: ரேடியோ ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
4: நேரம் 2:40. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக திரை இசை. ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடலின் படம் பூவெல்லாம் கேட்டுப்பார். ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. பழனி பாரதி வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: அன்பு நேயர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இது. எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போது சரி,

அதே நேரத்தில் அமைதியாக தனியாக உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, நம்மோட மனசு நம்ம கூட பேசுந்தானே. அப்படி உங்கள் மனசோடு நீங்கள் பேசும்போது சில சமயத்தில் நாம் இப்படி செஞ்சுருக்கலாமோ, அப்படி அந்த வேலையை செஞ்சால் நல்ல முடிவு கிடைச்சிருக்குமே, இந்த ஒரு குணம் மட்டும் இல்லைன்னா நாம் இன்னும் நல்லா இருப்போம் தானே, இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா. அப்படிப்பட்ட நினைவுகள் பற்றி இன்னைக்கு வாராய்தோழி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆமாங்க, அவ்வப்போது உங்கள் மனதில் எழும் உங்களை பற்றிய கேள்விகள் என்னென்ன சொல்ல வாருங்கள் அன்பு தோழியரே. மறக்காம இன்னைக்கு பிற்பகல் 3-2 தேநீர் நேரம் வாராய் தோழி நேர்லை நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க ரெடியாயிருங்க. நேரம் சரியா 2:49 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றினோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக திரை இசை.

ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு. இந்த படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிமேனன் ஆகியோர் பாடியது. தாமரை வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

இசை ஒரு நன்னடத்தையின் ஆசிரியை. இசை நம்மை மென்மையானவர்களாக, அமைதியானவர்களாக, அறநெறி உள்ளவர்களாக, அதிக பகுத்தறிவு உள்ளவர்களாக ஆக்குகிறது என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்கள் ஆனந்தம் தந்ததா அன்பு நேயர்களே? நிறைவு பெறுகிறது திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து இசையோடு குமரி பண்பலை நூற்றன்றோடு என்றும் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல்பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்ட், அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதபாண்டி, கொளச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில்

0: மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதி என்றும் 7ஆம் தேதி என்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் உலகடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 3 மணி
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் 2 கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன், முஸ்கான், மான்யா ராஜ்புத், சவிதா, மனிஷா, காஜல் ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு
4: தென்பாண்டி இசையோடு
3: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
4: குமரி பண்பலை 101.
5: நேரம் 3:02. மாலையின் வரவேற்பில் மனதை தொடும் ரம்யமான பிற்பகல் வேளை அலையலையாய் அன்போடு நம்மை இருக்கும் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தேநீர் நேரம். வாராய் தோழி குவளை தேநீரோடு குவையின் சிந்தனைகளை குமரி பண்பலை 101 அன்பு சகோதரிகள் பகிர்ந்து கொள்ளும் நேரலை இது. ஒரு துளி தேநீரோடு நம்மை பற்றி நாமே அசை போட ஒரு வாய்ப்பு. ஆம், இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா

0: அவ்வப்போது உங்கள் மனதில் எழும் உங்களை பற்றிய கேள்விகள். வாழ்வின் வேக ஓட்டத்தில் நம்மை நம் மனதினுள் நாம் சில வேளைகளில் எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் இதெல்லாம் குறித்து அப்படியே சிந்திச்சுட்டே இருப்போம் இல்லையா? நம்முடைய எண்ணம், சொல், செயல் இது குறித்த சிந்தனைகள் எப்படி செல்கின்றன, இதையெல்லாம் இன்னைக்கு தேநீர் நேரத்தில் நாம் பேச இருக்கிறோம். எப்படி இருக்கணும் நம்முடைய எதிர்காலமும் சரி, நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலமும் சரி, அல்லது கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் அதெல்லாம் எப்படி மறக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அல்லது இப்போ நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கடினமான தருணமாக இருந்தாலோ அதையும் எப்படி கடந்து செல்வது, இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகள், உங்கள் மனசுக்குள்ளே எப்போதும் எழக்கூடிய கேள்விகள், அது வந்து நம்மளை பற்றியதாகவும் இருக்கும், அல்லது நம்முடைய சூழ்நிலையை பற்றியதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ பொது இடங்களுக்கு போகிறோம், அங்கே போகும்போது அங்கே நடக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள், அதை பார்க்கும்போது கூட என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கப்பா, கொஞ்சமாவது திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்க வைத்த அந்த நிகழ்வுகள், இதையெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். இந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகள், உங்கள் மனதுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். 4 மணி வரைக்கும் நம்மை பெண்களின் எதிர்காலத்தை குழந்தைகளாக, குமரிகளாக, தாயாக, சகோதரியாக, மனைவியாக, நாத்தனாராக, மாமியாராக, மருமகளாக எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கலாமா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், வாங்கம்மா.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்க.
1: நான் வடசேரிலிருந்து லிசி பேசுறேன் மேடம்.
0: லிசி, சொல்லுங்கப்பா.
1: நான் வந்து நிறைய காரியங்களை நினைக்கிறது உண்டு. பிள்ளைங்களை கொட்டு, பேர பிள்ளைகளை குறிச்சு எப்படி வளர்ப்போம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது உண்டு. அப்புறம் நம்ம சமூகத்துல பார்த்தோம்னா அந்த வாலிப பிள்ளைங்க நடக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் எப்படி திருத்துவது, இவங்க எப்படி திருந்துவாங்க, அதெல்லாம் திருந்தது போலயே தெரியல. நம்ம பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களா வளர்க்கணும். பேர இப்ப பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு இனி பேர பிள்ளைகள அப்படிப்பட்ட ஒரு விதை விடாம வளர்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம்.
0: எப்போது அது மட்டும்தான் உங்க மனக்குதிரையில ஓடிக்கிட்டே இருக்கும்ல?
1: சரி, ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி சகோதரி, நன்றி. நேரம் 3:06 ஆயாச்சு. நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 260-240 ஒரு எண், 290-722 மற்றும் ஒரு எண் முன்னிணைப்பு எண்ணா 0462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. நிச்சயமா மனசு மட்டும் சும்மாவே இருக்காது இல்ல, எப்போதுமே அது வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்கும்போது கூட ஏதாவது ஒரு கனவை கொடுத்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டதுதான் நம்ம மனசு. உங்க மனசுல என்னென்ன கேள்விகள் உங்களை பற்றி எழுது, அல்லது சமுதாயத்தை பத்தி எழுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசலாம். வந்துட்டாங்க, வாங்க பேசலாம். நலமா இருக்கிறோமா? நாகர்கோவில இருந்து யாருங்கம்மா பேசுறீங்க? கீதா. சொல்லுங்கம்மா.
2: நம்ம மனசு வந்து நம்ம எண்ணிக்கையிலே அதை சொல்லும்.
0: அப்புறம்
2: காலம்பறையும்
0: பிரார்த்தனையோட நம்ம நாட்டில் கடத்தும்
2: இல்லையா?
0: சரி, சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: வணக்கம், வாரை தோழி நேரலை, வணக்கம், பேசலாமா?

0: பேசணும் அப்படின்னு மனசு நினைக்குது, ஆனா வாய் மறுக்குது. அதுதான் உண்மை.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
0: சில வேலைகள்ல நம்ம ரொம்ப மும்முரமா இருப்போம், இந்த வேலையை இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடணும்பா அப்படின்னு. அதுக்கு ஒரு தடை வரும்போது அப்படியே நமக்கு சுருன்னு இருக்கும்ல, நம்ம நினைக்கிற வேலையை முடிக்க முடியல, வேற ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது. அப்படி தடைகள் வரும்போது அந்த தடையை கடந்து போகிறதுக்கு நம்ம மனசு நமக்கு எப்படி உத்வேகம் கொடுக்குது. ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்போது அது வந்து கொஞ்சம் மனசை லேசாக்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிச்சயமாக ஒரு ஒரு செயலை நம்ம தொடங்கும் போதும் ரெண்டு மனசு நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இதை செய் அப்படின்னு சொல்லணும், ஒன்று வந்து இல்லை இல்லை இல்லை நீ இது வந்து இப்படி பண்ணுற இது தப்பு அப்படின்னு சொல்லணும். சரி தப்பு அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பை நமக்கு மனசு தான் கொடுக்குது. நிறைய நேரங்களில் நம்ம மனசை வந்து கவனிக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்து உங்களுடைய மனசு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்ககிட்ட எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். தோழியர் அப்படியே மனசோட யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: அப்படியே நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள என்னென்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டிருக்கோம். தோழியர் வந்துட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மனசு அப்படிங்கும்போது மனசு சரியா இருந்தால் தான் எல்லாமே சரியா இருக்கும் இல்லையா? இப்போ உங்க மனசுல பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணலாம். வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் சகோதரி, பேசுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், நீங்க இருந்து யார்
1: பேசுறீங்க? அது மனம் ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இல்லையா? எப்ப வேணா அது எங்க வேணா எங்க வரைக்கும் வேணா போயிட்டு வந்துடும், அதுக்கு எல்லையே கிடையாது.
0: ஆமா, இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு போயிடும், அங்கிருந்து நேர அப்படி எங்கேயாவது நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப தூர தூரல அமெரிக்கால இருந்தாங்கன்னா அவங்கள போய் பாத்துட்டு
1: வந்துரும். நொடியில நம்ம எத்தனை நாட்டுக்கும் போயிட்டு வந்துருவோம். நான் கஷ்டமான நேரத்துல என்ன நினைப்பேன்னா, என்னால முடியாதது யாராலயும் முடியாது
0: நினைப்பேன்.
1: அதாவது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கும், சிலான நேரமா இருக்கும், அது பண கஷ்டமா இருக்கலாம், மன கஷ்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்னால முடியாதது யாராலயும் முடியாது, மற்றவங்க யாரும் யாரையுமே மோட்டிவ் பண்றதுக்கு உண்டான நேரமும் இல்ல, அந்த மனசும் இல்ல. நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு நம்மளே நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ணாதான் உண்டு.
0: ஆமாமா, நேரம் இருக்கா அப்படின்னு இல்ல, மனசு ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு, அதுக்காக இந்த நிகழ்ச்சி.
1: முகம் தெரியாதவங்கள்ட்ட மணிக்கணக்கா பேசுற நம்ம பக்கத்து வீட்டுல பேசுறது இல்லையே,
0: அது மாறணும்.
1: என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையே, ரொம்ப சுருங்கிட்டோம்.
0: சரிங்க,
1: இந்த காலகட்டத்துல நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டதான் உண்டு. அந்த வகையில நான் எனக்குள்ளே பண்ணிக்குவேன், பைக்ல போகும்போதும் வரும்போதும் நான் தையல் கடைதான் வச்சிருக்கேன். மிஷின்ல மிஷின்ஸே நான் பேசிட்டே இருப்பேன், இதே மாதிரி சொல்லிட்டே இருப்பேன் முன்னாடி உட்கார்ந்து.
0: சரிப்பா சரிப்பா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றிப்பா,
1: நன்றி நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: அடுத்த சகோதரி வராங்க. வணக்கம், பேசலாமா? யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க? ஆஹா, வெறும் மியூசிக் மட்டும் நமக்காக கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்ம நல்ல யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, மனசு சரியா இருந்தா நம்ம உடல் ஒத்துழைப்பு கொடுக்காட்டா கூட நம்மளால ஒரு செயலை செஞ்சு முடிக்க முடியும். அது வந்து ஒரு தாய்மைக்கே உரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முடியாம இருக்கும், ஆனாலும் குழந்தைக்கு வந்து நல்ல சரியான ஆகாரம் சரியான நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி ஒரு தாய் தான் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அது வந்து மன வலிமையை பொறுத்தது. அப்படிப்பட்ட மன வலிமையோட அத்தனை வரைக்கும் இருக்கணும், அதுதான் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, மன சோர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. தோழியர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வணக்கம், பேசலாம். வணக்கம்
5: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: அருமையில இருந்து கிறிஸ்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா.
5: நல்ல மன கஷ்டமாக மக்களுக்கு அதனால எல்லாம் இருக்கும் போ, வெளியில போய் உடம்பு எப்பவும் எப்போ
0: எனக்கு
5: பறவைக்கு
0: சரி
5: நல்ல நன்மைகள் எல்லாம் செய்வேன். நல்ல மக்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அது சந்திச்சு நல்ல கஷ்டத்துல இறந்து வாங்கி குடும்பம் நல்ல லெவல்ல இருக்கு.

0: பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க வச்சேன், படிக்க முடியல. செருப்பு கடையில வேலைக்கு எல்லாரும் கேவலமா திருச்சோன்னு வந்து அழுவா. இங்க சென்னையில ஒரு அரசு வேலை பார்த்து நல்லதா இருக்குதா, நல்ல விவசாயம் எனக்கு பிடிச்சனாரு. விவசாயம் வச்சுக்கொண்டு சாவியனா என்று நாராட்ட உங்க சொல்றேன், நல்லா போராடணும். என்னால முடியாத உழைப்பே இல்லை.
1: எந்த கடினமான தருணமா இருந்தாலும் கடந்து வரலாம்ங்கிறதுக்கு கிறிஸ்டியம்மா ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள நிகழ்ச்சியை பகிர்ந்துகிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: ரொம்ப நன்றி மேடம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வணக்கம், பேசலாம். வணக்கம், இணைப்பு கொடுத்தாச்சு சகோதரி.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
3: குழந்தையா இருக்கும்போது வேற, கொஞ்சம் வளரும் போது வித்தியாசப்படுங்கிறது வந்து நினைக்கிறது உலக சூழல் எப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்க மாட்டேன்.
1: கேட்பவங்களுடைய மனநிலையை பொறுத்து தானே நம்ம சொல்ற வார்த்தைகள் உள்ள போய் சேரும் இல்லையா?
3: தவிர்க்கணும். அதையே ஒரு இதா கொண்டு வந்துருவேன்.
1: சரிம்மா.
3: அதே போல சில உதாரணங்களோடு சொல்லுவேன். அதாவது நான் சொல்றேன் கேட்கல, இயற்கை வந்து உங்களுக்கு மாஸ்க் போட வைக்கும் போது அதுக்கு பயந்து எல்லா உயிருக்கு இதெல்லாம் ஏன் வந்து நீ புரிஞ்சுக்கிடுங்க. நாம வயது முதிர்ந்தவங்களோட வாய்வழிய கேட்கல, அவங்கள எதுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு மாஸ்க்குங்க பேர்ல போட்டு எப்படியோ ஒரு நோயெல்லாம் கொண்டு வந்து இயற்கை இதெல்லாம் யாருமே நீங்க புரிய மாட்டீங்க. பிள்ளைங்கள்ட்டே அதை ஒரு தகைச்சுவையா சொல்லி
1: கொடுப்பேன்.
3: அதனால எப்போதுமே நம்ம மனசோடி நம்ம அதிகம் பேசுறோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு பிரார்த்தனை பண்ணி அதை தெளிவுபடுத்திடுவோம் மேடம்.
1: சரிம்மா, அழகான வழிகளை சொல்லியிருக்கீங்க, நன்றிங்கம்மா.
3: நன்றி மேடம். ஏஎம்பி
4: ஃபர்னிச்சர்ஸ், ஏஎம்பி புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: அடுத்த சகோதரி வணக்கம், வருகை வாராய் தோழி.
6: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா.
6: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: ஏர்வாடி சுல்தானிம்மா சொல்லுங்க.
6: மன உளைச்சல் வரத்தான் மேடம் செய்யும்.
1: வரத்தான் செய்யும் இல்ல, என்ன பண்றது,
6: என்ன செய்ய, பெண்ணா பிறந்தனாலே அவளுக்கு கட்டாயம் வரத்தான் செய்யுது.
1: அப்படியா, பெண்ணா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா
6: எல்லா சந்தோஷம்? இல்ல, ஆண்களுக்கு இருக்கா அது நமக்கு தெரியாது.
1: அப்படி சொல்லுங்க.
6: இது நான் உங்ககிட்ட பேசுவேன், நீங்க எங்ககிட்ட பேசுவே, எங்க அக்கா தம்பி கிட்ட பேசுவோம், அப்ப நம்மளுக்கு தெரியும்,
1: ஆறிடும் அந்த மன சோர்வு, மாறிடும்.
6: ஒரு இது இருந்தா உடனே அக்காளுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுவேன், தங்கச்சிட்ட ஒரு போன் பண்ண சொல்லிட்டு அந்த அனுப்பை அத மனசுலேயே நம்ம வச்சுட்டு படுத்து கிடக்க முடியுமா? அப்பயும் டீ போட வேண்டியது இருக்கும். அந்த வலிமையே நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த வலிமை இருக்க போய்தான் நம்மளால ஒரு மண்டெடுனாலும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு போய் நம்மளால சமைக்க முடியும். நம்ம படுத்து சோர்ந்து படுக்க மாட்டோம்.
1: சரி.
6: அதனால அந்த சோர்வுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் கொஞ்சம் அதெல்லாம் அந்த நேரம் நீங்கி போனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாறி சுத்திட்டு இருப்போம் பேசாம. மூணாவது டைம் நம்ம தலம் மேடம் அடிப்படைக்கு போக வேண்டியது இருக்கு.
1: அப்படியே சொல்றீங்களேம்மா.
6: செயற்கை சொல்ல வேண்டிய தேவை இல்லை.
1: சரிம்மா, சரிம்மா, மிக்க நன்றி.

0: தெரியுமா?
1: முடிஞ்சு நன்றி மேடம் நன்றி.
0: வணக்கம், வாங்க பேசலாம். யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் சௌரியம்மா. வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மழை ஜோரா பெய்யுது.
0: வடக்கு கோணத்துல மழை, நம்ம குமரி பண்பலையில உங்களுடைய பேச்சு மழை.
1: நல்ல மழை மேம், இறைச்சல.
0: ஓஹோ, சரி சரி.
1: ஒரு தமிழ் வந்து மனசு கூட பார்த்துட்டு தெரியுமா, அதான் நமக்கு அது மதுரவையா இருக்கு மேம். அதை கொஞ்சம் நேரத்தை நம்ம மறந்துடணும் மேம். ஆனா நம்ம
0: மறக்க மாட்டேன், அதுதானே பிரச்சனையே. இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னால இவங்க இந்த மாதிரி நம்மள பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்.

0: இல்ல மேடம், இறைச்சல
1: ஓஹோ, சரி சரி.
0: ஒரு தமிழ வந்து மனசு கூட பார்த்துருந்தோம் தெரியுமா, அதான் முதல் மத நோயா இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரத்தை நம்ம மறந்துடணும் மேம். ஆனா நம்ம
1: மறக்க மாட்டேன், அதுதானே பிரச்சனையே. இல்ல,
0: அதான்
1: 25 வருஷத்துக்கு முன்னால இவங்க இந்த மாதிரி நம்மள பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்.
0: அவங்க இப்படி பேசிட்டாங்க, நம்ம கூட அந்த இடத்துல பேசாம இருந்திருந்தா அந்த இடத்துல அமைதியா இருந்திருக்கலாம், பெருசா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படி நம்ம எவ்வளவு நேரம் யோசிச்சுப்போம்.
1: ஆமா,
0: அதனால
1: எப்பவுமே
0: பேசுறதுக்கு மேல யோசிச்சு பேசணும்.
1: ஆமாமா,
0: அடுத்தவங்க மனசு நோய் மாதிரி பேசக்கூடாது, அப்ப நமக்கு எவ்வளவு மனக்கவலை வராதுல்ல
1: நிச்சயமாப்பா
0: அப்படின்னு யோசிக்கோம் மேம்.
1: சரிப்பா, அவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான் யோசிப்பேன். சரிப்பா, தேங்க்யூ, அழகாக சொன்னீங்க. வணக்கம், பேசலாம். வணக்கம்மா.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சகோதரி, சொல்லுங்க.
2: பேசுறேன், போகுது, நான் என்ன எடுக்க மாட்டீங்க.
1: அந்த வந்துச்சு இல்ல, நீங்க பேசுறீங்களே இப்போ வானொலியில கேட்கல. இரவிபுதூர்ல இருந்து யாருமா, யாருமா? பிரேமலதா. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதுதான் உங்க மனசுல எழுந்த கேள்வியா? துடிக்குது துடிக்குது, பேசிட்டீங்கல்ல, சொல்லாமத்தானே அப்படின்னு நினைச்சு அந்த மனசுல உள்ள என்னத்தை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அப்போ முயற்சி திருவினையாக்கும், அதுதான் உண்மை இல்லையா? சரி, வேற என்ன சொல்ல போறீங்க? காலையில கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்மா. அதே மனசுல நினைச்சிட்டு உழைஞ்சிட்டே இருக்காதீங்க, நீங்க வந்து விடாம முயற்சி பண்ணுங்க, ஏதோ ஒரு நம்பர்ல தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க, நிச்சயமா கிடைக்கும். சரியா? சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், வாங்க பேசலாம். குமாரி சொல்லுங்கப்பா.
3: நமக்கு மன உளைச்சலோ மன வேதனையோ வரணும் தனிமையா இருக்கும் போதுதான். நம்ம வந்து வேலை பார்க்கும் போதோ வெயில எல்லாம் ஜாலியா போகும்போதோ இந்த மாதிரியான மன கவலைகள் நமக்கு மனசுல வரது இல்ல,
1: வர மாட்டேங்குது. அதான் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப, அதுக்காண்டி எங்க போயிட்டே இருக்க முடியாது இல்ல குமாரி, என்ன பண்றது?
3: தனிமே இருக்கும் போது வருதுன்னு சொல்றேன், அந்த மனசுல வந்து ஏதாவது தோணுது இல்ல, நம்ம அறியாம தானே வருது, நம்ம நினைக்காமலே சிந்திச்சு வரும்போது
1: தனிமையிலதான்.
3: அந்த டைம்ல நான் என்ன புல் டைம் வெளியே காதுக்குள்ள ஏதாவது கேட்டிருந்தா எந்த யோசனையுமே தோணாது.
1: கேட்டுக்கிட்டே இருங்கட்டீங்க.
3: ஆமா, நான் ஒரு அறிவுல சொல்றேன் எல்லாருக்கும்,
1: ஏதோ ஒரு செயல்ல ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு மனச்சோர்வு வராது,
3: நமக்கும் நினைக்கிறது அது வேணும் பிள்ளைங்க, அது ஏற்கதான். அது ஏற்கனவே நினைக்கிறது நம்மள தேவை இல்லாம ஒரு தோணுதுங்களா, அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ஈடுபட்டுறதோ வெளியில போறதோ ஜாலியா பேசிட்டு இருக்கிறதோ அப்படிங்கும் போது வேஸ்டான சிந்தனைகள் எல்லாம் வராதுன்னு சொல்றேன்.
1: சரி குமாரி, அவங்களுடைய அனுபவத்தை அழகா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, நன்றி.
3: நன்றி.
4: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
6: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் 3:28 ஆயாச்சு. மனசோட பேசுறோமா அப்படின்னு கேட்டோடனே அப்படியே குவிஞ்சிட்டாங்க, என்னென்ன பேசுறோம், இப்படிதான்ப்பா வரும், அப்படிதான் குறையெல்லாம் தான் மனசுக்குள்ள தோணும், ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் கேட்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. பாப்போம் அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாமா. வணக்கம், வாங்க பேசலாம்.

0: சென்னையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்கம்மா.
0: மேடம் நம்ம சிந்திச்சது
1: அடுத்த வீடு கொடுத்த வீடு
0: எல்லாம் நமக்கு நம்ம சொந்த நம்ம பிள்ளைகள் என்று நினைத்து அவங்க வீட்டு பக்கத்துல என்ன பருவம் நடக்க இந்த மழை நேரம் பாத்தீங்களா அந்த வளம் இங்க வரும்
1: மிக்க நன்றி. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி.
2: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
2: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
2: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
1: நேரம் 3:30 முப்பது நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம், பேசலாமா?
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பலன் இறைவன் கொடுக்கறது அப்படின்னு விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டீங்கல்லம்மா.
4: சரிங்க,
1: கவலைப்படக்கூடாது. மிக்க நன்றிமா, நன்றி. நிச்சயமா நமக்கு நமக்குள்ள ஒரு அளப்பரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு தான் ஞானிகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போதும் அப்படிதான், நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம வந்து வலிமை அப்படிங்கிறது என்ன, நம்முடைய பலம், நம்ம மனபலம் தான் நம்முடைய வலிமை இல்லையா. மனத்திற்பம் அதுதான் நம்முடைய வினைத்திற்பம். அதனால எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா செஞ்சிருவோம் அப்படிங்கறத அம்மா அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம், வாங்க. மனசுக்குள்ள எத்தனை கேள்வி வந்தாலும் அத்தனை கேள்விக்கும் விடையும் அங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதம். அது வந்து நம்ம செய்கிற பிரார்த்தனையும் அந்த ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய செயல்கள்னாலும் தான் விளையும். சரி, நம்ம இப்போது ஒரு அழகான பாடல் கேட்டு வரலாமா? கல்யாண அகதிகள் படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.
5: அடியே

0: நேரம் 3:39 குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி வாராய் தோழி நேரலை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: அமைதியா நீங்க இருக்கும்போது உங்க மனசுல வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். வாங்க சகோதரி, வணக்கம். ஆஹா, வந்தாங்க, காணாம போயிட்டாங்க. அது என்னங்க மனசு, அது வந்து கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் கட்டுப்படுத்துறோம், அப்புறம் வேலையிலே ஈடுபட்டோம் அப்படின்னு நம்ம மனசு வந்து ஒருநிலைப்பட்டுறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், வருக.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: ராஜாதி கதிரேசன் வடதுளையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜாதி கதிரேசன் சொல்லுங்கம்மா.
6: மேடம், மனம், நம்ம மனசு தானே மேடம் உலகமே. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் உலகம்.
0: அப்படி போடுங்க.
6: நம்ம சந்தோஷமா நினைச்சிட்டோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா உலகமே சந்தோஷமா இருந்த மாதிரியே நினைச்சு நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சோகமா இருந்துட்டோம் எங்களை எதிர்த்தாலுமே சோகமாவே தெரியும் நம்மளுக்கு. அதனால நம்ம மனச வந்து அமைதியா நம்ம எதையும் எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் மனச வந்து நம்ம பலப்படுத்தோம் மேடம்.
0: சரி,
6: நம்ம மனசுல அந்த மாதிரி ஒரு பலம் கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணலாம். நம்ம உள்ளந்தா மேடம் உலகம். நம்ம உள்ளத்துல வந்து எதை நினைக்கிறோமோ அதை நம்ம சாதிக்க முடியும். ஒண்ணுமே முடியாதுன்னா முடியாதுதான். அதுக்கு பிறகு என்னன்னா, நம்மளுக்கு பிறகு கீழே உள்ளவங்க நிறைய பேரு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து அதை நினைச்சிட்டாலே நம்ம ஓகே ஆயிரும். சரி, நம்ம பரவாயில்ல, அந்த மாதிரி
0: நம்மள கடவுள் நல்லா வச்சிருக்கிறாருங்கிற ஒரு எண்ணம், நிறைவு வேணும் இல்ல?
6: ஆமா மேடம், நம்ம மனசுல வந்து சரி போதும் அந்த மாதிரி. நம்ம எதுவுமே நம்மளுக்கு வந்து இறைவன் குடுத்திருக்காங்க, நம்ம அதை நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இது போதும் அந்த மாதிரி ஒரு நிறைவு நிறைவு நம்ம மனசுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு இது நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து மனசு வந்து அமைதியாயிரு மேடம். நம்ம மனசு அமைதியாகிறதுக்கு தியானம் பண்ணிக்கலாம், பிராணாயாமம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம மனசு வந்து அமைதியாயிரு மேடம்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நல்லதே நடக்கட்டும், நல்லதே எண்ணுவோம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம். நன்றிம்மா.
6: நன்றி மேடம்.
0: வணக்கம், வாங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? காணாம போயிட்டாங்க.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
10: நியூ கேப்டன் கூலா?
9: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
10: பானசோனிக் ஏசி வாங்க
11: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. வணக்கம், வாராய்தோழி நேரலை.
12: சந்திராமா.

0: மனசு வந்து சுத்தமா இருக்கும். நம்ம பல பல சிந்தனை எல்லாம் மனசு வந்து கூடக்கூடாது.
1: வரும் வரும், ஆனா விரட்டி விட்டுறணும்ல, ஓடிடு அப்படின்னு
0: சொல்லிட்டு. கரெக்ட், நம்ம வரும். நம்ம படுத்த உடனே தன்மையில இருந்தாலே பல பல சிந்தனை வருமா, நம்ம அதை பண்ணணுமா இதை பண்ணணுமா. ஆனா பழக எப்படியெல்லாம் விரட்டி விட்டுறணுமா.
1: சரிம்மா,
0: நல்லதை வந்து நம்ம வச்சுக்கணும்.
1: நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் வரும்போது அதை வச்சுக்கலாம் இல்லையா, அதான் நல்லதுங்கிறது.
0: போக எடுக்க சந்தோஷமா இருந்தாலே நம்ம ஹாப்பியா இருக்கும் வாழ்க்கையில.
1: சரிங்கம்மா,
0: தன்னம்பிக்கையாவே இருக்கணும் நம்ம மனசோட. எதுவுமே நம்ம முடியும் பண்ணிட்டு நம்ம வேலை நம்ம முடிஞ்சு நம்ம நின்னாக்க நம்ம ஹாப்பியா இருக்கும்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி
0: நன்றிம்மா.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி, ஆலங்கோட்டை SV அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: கேட்க தவறாதீர் நேர்

எப்பெல்லாம் நமக்கு மனசுல கோபம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து நம்மளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கே சிரிப்பு வந்துருங்க. நம்மளுக்கு இயலாமல் இருக்கிற இடத்துல தான் கோபம் வருது, அதுதான் உண்மை. ஏன்னா எப்போ நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலையோ, அது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனால் நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கோபமாக மாற்றிடுது. நம்மளுடைய மனசு வந்து அப்படி செயல்பட தொடங்கிடுது. அதனால் நம்ம கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வாட்ச் பண்ணணும். அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறோம், லேட்டாக டக்குன்னு குறை சொல்லிடுறோம். ஆனால் அப்போ அதே மாதிரி நம்மளை வந்து நம்ம குறையெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம மனசார அப்படியே உட்காந்துக்கிட்டு, ஓஹோ இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கோமா, சரி பரவாயில்ல, இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம முன்னேற்றிக்கலாம், இந்த சமையலில் இது கொஞ்சம் காரமாக கூடுதலாக பண்ணிட்டோம் போல், இதை கொஞ்சம் எப்படி மாற்றிக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும், இது டேஸ்ட் பண்ணுறது டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனைகள் எப்போ நம்ம அதிகமாக உள்ளே கொண்டு வர தொடங்குகிறோமோ அந்த நேரத்திலேருந்து நம்முடைய மனசு எப்போதும் புத்துணர்ச்சியோட ரெடியாக இருக்கும். அப்படி எப்போ சார்ஜ் டவுன் ஆனால் கூட, பேட்டரி சார்ஜ் குறைஞ்சா கூட, அதாவது நம்ம உடம்புல வலு இல்லைன்னா கூட, இல்லை இல்லை நம்மளா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை வந்து நம்ம மனசு கொடுக்கும். எப்போ அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கும்போது தாங்க. தோழியர் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? சிப்பிக்குள் முத்து படத்துலேருந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் வருது, மனசு மயங்கும் பாட்டை கேட்டுருவோமா?

0: நேரம் சரி பார்த்துக்கலாமா? 3:53 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி இது. வணக்கம்.
1: ஹலோ, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குமரி பண்பலைக்கு என் முதல் வணக்கம். வைராகுடிப்பு ரதி பெருமாள்.
0: வைராகுடியிருப்புல இருந்து ரதி பெருமாள் பேசுறீங்க.
1: மனசு கொஞ்சம் திடதான் மேம், எப்பவும் பாசிட்டிவா தான் நினைப்பேன். ஆனா வந்து அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்களா, எதுனாலும் அவங்களே ஒண்டி எதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேனா. அது மனசுல அம்மா இல்லன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சேட் ஆயிரும். அதுக்கு என்ன சொல்லிட்டே எனக்கு தெரியல.
0: அம்மாவோட இடத்த வேற யாராலும் இட்டு நிரப்ப முடியாது, ஆனா எல்லாவற்றையும் படைத்த இறைவனால நிரப்ப முடியும் இல்லையா?

0: கடவுள தான் வேண்டிட்டே இருப்பேன். இருந்தாலும் அது மனசு ரொம்ப என்ன செய்யணும் தெரியல.
1: உங்க மனசுல வரக்கூடிய கேள்வி அந்த இப்ப பிறப்பு அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா இறப்பும் உண்டு இல்லையா. அதனால நம்ம வந்து இறைவனுடைய சக்தியை எப்போதும் நிறைய தோழியர் சொன்னாங்க இல்லையா, பிரார்த்தனை அதுதான் நமக்கு பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. நிச்சயமா நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க.
0: மனசு திடம் கொடுக்கிறது குமரி பண்பலையும் என்னோட
1: இறை. சரிங்கம்மா, எப்போதும் குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருங்கள்மா. நன்றிம்மா.
0: தேங்க்யூமா.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லை சரம்.
1: நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீக ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க, சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லி. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டான காரியம் கிடையாது. எப்போதுமே நம்ம மனசு சும்மா இருக்காது, அதுக்காக தான் இந்த தலைப்பே. அப்போ நம்ம மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம். இப்போது ஒரு அம்மா பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம், பயம், இந்த மாதிரியான எல்லா உணர்ச்சி கொந்தளிப்புகள். அது ஒரு மனம்ங்கிறது கடல் மாதிரி, கடலில் என்னைக்காவது அலை இல்லாமல் இருக்குமா, அலை வரதானே செய்யும் இல்லையா. அந்த மாதிரி மனசு அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை நாம் வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி முயற்சி அது என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி வழியாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல எண்ணங்களை சொல்ல செய்யலை அப்படியே காட்டும் கண்ணாடியாக நம்ம மனசை நம்ம மாற்றிக்கணும். அப்போது எப்பெல்லாம் நம்ம நல்ல எண்ணங்களையே எண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அது வந்து நம்ம மனசை என்ன செய்யும், செயலை நோக்கி, சொல்லை நோக்கியும் செயலை நோக்கி நம்மளை தூண்ட ஆரம்பிக்கும். அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம மனக்கண் முன்னால் நாளும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவகாசம் எடுத்து பேசினோம் அப்படின்னா, நம்மளை நம்மளே சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உயர்த்தி கொள்ள நம்முடைய குறைகளை சரி செய்து எப்படிலாம் நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக நம்முடைய மனசு. அதனால தான் மனக்கோயிலில் குடிகொண்டவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நம்ம அதில் கவனமாக இருந்தோம்னா, சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, கிளீன் ஸ்லேட்டாக அன்னன்னைக்கு உள்ள குப்பைகளை எல்லாம் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நன்றல்லவைகளையெல்லாம் அல்லவைகளையெல்லாம் அகற்றி விட்டு, அகற்றணும்னா நல்லது நினைச்சிட்டா போகிறோம், அவங்கள தன்னால் அகன்று போயிடுவாங்க. அப்படி மட்டும் நம்ம மனசை நல்லா பார்த்துப்போம். மகாகவி பாடுறார் இல்லையா,
4: நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன்.
1: அந்த பாடல் தான் இப்போ உங்களுக்காக வரப்போகுது. ஏன்னா பொன்னை உயர்வை புகழை எல்லாவற்றையும் விரும்பக்கூடிய மனசிலிருந்து நம்மளை பாதுகாப்பாத்துறதுக்கு இறைவனால் தான் முடியும். இறைவனிடம் சரணாகதி அடைவோம். என்றைக்குமே எல்லோரும் சிறப்புற வாழ நல்ல எண்ணம் சொல் செயல் இவற்றை நம் மனதில் கொள்வோம்.

நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்துணை நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளை சொல்லி விடைபெறுவது ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது தேநீர் நேரம் வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:02. இந்நேரத்தில் நாம் இப்பொழுது கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் தேசிய உற்பத்தி இயக்கம், நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தேசிய உற்பத்தி இயக்கமாகும். இது உற்பத்தி துறையின் பங்களிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP-யில் 25% உயர்த்தவும் உலகளாவிய சந்தையில் இந்தியாவை முன்னணி தயாரிப்பு மையமாக மாற்றவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகள் தூய்மையான தொழில்நுட்பம், கிளீன் டெக்னாலஜி மற்றும் MSME எனப்படும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வர்த்தக சங்கிலியில் குளோபல் வேல்யூ செயினில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்கேற்பாளராக நிலைநிறுத்துகிறது.

0: நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபியில் உற்பத்தி துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, இதன் மூலம் 2047 உற்பத்தி துறையில் மட்டும் 7.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு ஜிடிபியை எட்டுவது இலக்காகும். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14.3 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சர்வதேச சந்தைகளில் இந்திய பொருட்களின் மதிப்பை உயர்த்தி வணிக ஏற்றுமதியை 1.2 டிரில்லியன் டாலர் அளவுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இத்திட்டம் முதன்மையாக 5 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் உற்பத்தி செலவை குறித்தல். இதன் மூலம் எளிதான வணிக நடைமுறை கொண்டு வரப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குதல். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மனித வளம் உறுதி செய்யப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தேவையான நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். நவீன மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளில் புகுத்துதல். சர்வதேச தரத்திற்கு இணையான மேட் இன் இந்தியா தயாரிப்புகளை உருவாக்குவது. இத்திட்டம் இந்தியாவின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் கிளீன் டெக், அதாவது தூய்மை தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. சோலார் பேனல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிப்பு, மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள், பசுமை ஹைட்ரோஜன் தயாரிப்பிற்கான எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் காற்றாலைகள் ஆகியவை இதனுள் அடங்கும். இத்திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளுடன் கூடிய பிரத்யேக தொழில்துறை பூங்காக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. பிராந்திய கிளஸ்டர்கள் மூலம் பொம்மைகள் தயாரிப்பு, ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள் போன்ற குறிப்பிட்ட துறைகளுக்கான பிரத்யேக உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் தேசிய உற்பத்தி இயக்கம், அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: நேர்கள் அனைவருக்கும் அலைவரிசை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி. பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை. திரை இசையில் இப்பொழுது பிளாசி சித் ஸ்ரீராம் குரல்களில், ஏ ஆர் ரகுமான் இசையில் மதன் கார்கியின் வரிகளில் எந்திரன் 2.0 பட பாடல்.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இந்த இரண்டு எண்களுக்கும் அலைபேசி இணைப்பு எண் 046-52, அலைபேசி எண் 890-3250-39. இப்பொழுது நாம் கேட்கலாம் ஆஇ படத்திலிருந்து விஜய் ஆண்டனி குரல்களில் இசையில் ஏக்நாத் வரிகளில் இந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி ஆலங்கோட்டை SV அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் குமார் சாமி, சுதா. பாடலின் படம் சிக்ஸ் டீன்ஸ்.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.

0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரையிசை. திரையிசையில் இனி வின்னர் படத்திற்காக தேவன் ஏகாம்பரம், யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 4:25.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
3: வெறும் 500 ரூபாயாக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடிறான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
5: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: கேட்கலாம் இனி வின்னர் பட பாடல்.
7: ஐயும் ஐயும் மீட்டிக்கிட்டாய்.
8: Excuse me, my brother, but this is the non-soda buddhi section.

நேர்கள் இதுவரை கேட்டது திரைசே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: நிரஞ்சன், அழகு நிரஞ்சன், அழகு நிரஞ்சன்,
1: அழகு நிரஞ்சன். சாது பாபா,
0: அப் அச்சா,
1: யஹாம் கஹாம் குசே சலே ஆ ரஹே ஹோ? யே ராணி துர்காபதி கா கிலா ஹை, சாதுவோ கா ஜம்கட் நஹி.
0: அரே, வோ தோ ஹம் பீ ஜான்தே ஹை பச்சா, லேகின் சாது தோ ரம்தா ராம் ஹோதே ஹை, ஆஜ் யஹாம் கல் வஹாம், அபி முகலோ கி சாவனி சே சலே ஆ ரஹே ஹை.
1: கியா?
0: ஹாம், பாப் ரே பாப், கியா லஷ்கர் ஹை பச்சா, ஹாத்தி, கோடே, தோப், பந்தூக், படா பாரி இன்தஜாம் ஹை.
1: அச்சா, பஹத் படி ஃபௌஜ் ஹை.
0: ஔர் நஹி தோ கியா பச்சா, அரே முகல் லோக் ஜப் சூஹே கே ஷிகார் பர் பீ நிகல்தே ஹை நா, தோ ஷேர் கே ஷிகார் கி தயாரி கர்கே சல்தே ஹை. ஃபிர் யஹாம், அரே யஹாம் தோ ராணி துர்காவதி சே முகாபலா ஹை, படி ஜபர்தஸ்த் தயாரி கர்கே நிகலே ஹை பச்சா.
1: தோ ஹமாரே யஹாம் பீ ஜபர்தஸ்த் தயாரி ஹை பாபா.
0: அச்சா,
1: ராணி மானே ரசத், பானி, ஹத்யார் சப்கா ஐசா பந்தோபஸ்த் கியா ஹை கி முகல் சால் பர் பீ கேரா டாலே படே ரஹே தோ பீ கட் மே கிசி சீஸ் கி கமி நஹி ஹோகி.
0: ஹை, க்யா கஹதே ஹோ பச்சா, சால் பர் கா இன்தஜாம் ஹை?
1: பில்குல் ஹை.
0: ஔர் பகவான் நா கரே, கோயி ஹாரி பீமாரி ஐசி ஹோ ஜாயே கி பஹார் நிகல்னா ஜரூரி ஹோ ஜாயே, தோ
1: உஸ்கா பீ இன்தஜாம் ஹை.
0: அரே ஹடாஓ, பாஹர் முகல் ஃபௌஜ் கேரா டாலே படி ஹோ தோ தும்ஹாரி ராணி பலா க்யா இன்தஜாம் கர தேகி?
1: தேகோ, தும்ஹே பதானே மே கோயி ஹர்ஜ் நஹி, பர் கிசி ஔர் சே நா கஹனா.
0: நஹி நஹி பச்சா, கிசி சே நஹி கஹேங்கே.
1: ஹாம், ஹமாரே மஹல் சே ஏக் குப்த சுரங் ஷஹர் கே பாஹர் வாலே பகீச்சே தக் ஜாதி ஹை.
0: குப்த சுரங்கோ கா பதா தும்ஹாரே ஜேசே மாமூலி சைனிகோ கோ கேசே பதா சலேகா? யூ ஹி டீங் மார் ரஹே ஹோ தும்.
1: யூ ஹி டீங் நஹி மார்தா சாது மஹாராஜ், மே பதன் சிங் ஹூ, பதன் சிங், ராணி மா கா ஹாஸ் சேவக். இத்னா சா தா ஜப் முஜ் அநாத் கோ ராணி மா நே சஹாரா தியா தா.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:02:35. ஒத்த நிகழ்ச்சியால மொத்த நேர்களையும் கவர முடியுமா? அதுவும் காலச்சக்கர கடிகாரத்தை 60 நிமிட துளிகளில் வழங்க முடியுமா? அப்படியென்றால் அதுதான் இந்நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். வாய் வார்த்தை பேசாததையெல்லாம் விழி அசைவு சாத்தியமாக்கிவிடும். கோபத்தில் வார்த்தைகள் சிந்துவதை விட கண்களில் தெரிக்கும் அனல் இதயத்தை அப்படியே சுக்கல் நொறுக்கிவிடும். அத்தனை வலிமை கண்களுக்கு. உனக்காக நான் மலையை கடுகாக்கி காட்டுவேன் என்றெல்லாம் வீர வசனங்கள் அடுக்கடுக்காய் பேசினாலும் சுட்டி பெண் அறிவார்ந்த பெண் எளிதில் நம்பிவிடுவாளா என்ன? என்றாலும் ஊடலுக்காக பொய்க்கோபம் காட்டும் விழி அழகு கவித்துவம் இங்கே கேட்கலாம். ஏஎம் ராஜா பி சுஷிலா குரல்களில், கண்ணதாசனின் வரிகளில், சுதர்சனம் இசையில், களத்தூர் கண்ணம்மா பட பாடலை.

0: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 63 சுழல்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான் பாண்டியன். ஆயர்பாடியில் வாழ்ந்து மகிழ்ந்த கோபியர் பிறந்த அந்த நகரில் தமிழ் இருந்தால் அங்கே ராதையும் கிருஷ்ணனும் நாளெல்லாம் செம்மொழியாம் தமிழ் மொழியில் பாடி மகிழ்ந்திருப்பர். அதையே கவிதையாய் இங்கே கண்ணன் கோலமும் ராதை வடிவாய் கதாநாயகியும் பூண்டு இணைந்து பாடினால் இந்த பாடல் வரும். கேட்கலாம் பார் மகளே பார் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

காலச்சக்கர கடிகாரம் எழுபதுகளில் சுழல்கிறது. நிலையத்தில் கடிகாரம் சுழலும் நேரம் 5:14:35. விழி மூடியிருந்தாலும் திரையில் காட்சி ஒலி ஒளி வடிவில், அதுதான் கனவு. திறந்தாலும் கண் முன்னே, இமை மூடினாலும் உள்ளே நுழைந்து ஜாலம் காட்டுகிறான். இந்த கனவு இப்படியே மெகா சீரியல் மாதிரி நீளாதா என ஏங்கும் உள்ளம். அவர்கள் கனவு காண நமது நேயர்களுக்கு கிடைத்ததெனவும் அற்புதமான டூயட் சாங். வாலிப கவிஞன் வாலியின் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் பி சுஷிலா குரல்களில், நாளை நமதே படப்பாட.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். மாங்கனி என்ற மங்கை சிரித்தது வெள்ளி காசுகளை வாரி இறைத்து கிரைத்தது போல. இது இலக்கிய சாயல். வாழ்க்கையில் எதுவும் பிடிக்காமல் கால் போன போக்கில் காலத்துடன் வாழத் தொடங்கி புன் சிரிப்பு என்பதை மறந்த மங்கை தன்னிலை மறந்து தன் சிரிப்பை அடக்க முடியாமல் வெள்ளந்தியாய் சிரிப்பது கொள்ளை அழகு. பூவையின் சிரிப்பில் கவிஞனின் பேனாமுனையும் இணைந்து புன்னகைக்க உற்சாகமாய் ஆட்டம் போட வைக்கும் பாடல் நம் செவிவசம்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் 16 வயது நிலை.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி, ஆலங்கோட்டை SV அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேரலைக்கும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை செய்சரம். உன் விரல்கள் என் கேசத்தை வருடும் மெல்லிய காற்று உன் விரல்களைப் போல காற்றும் செய்கிறது. உன் காதில் அது சொன்ன ரகசியம் என்ன? என் பேரின்பமே நீதானே. உன்னை அடைந்தால் இந்த புவியில் என் ஜென்மம் சாபல்யமடையும். கண்ணதாசனின் வரிகள். எம்.எஸ். விஸ்வநாதன் இஸ் இனிய இசை. பாடலுக்கு இன்னும் வருகேற்று நம் செவிகளுக்கு இந்த பாடல். பாடலின் படம் அந்த ஏழு நாட்கள். குரல்கள் ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்பொழுது 5:32. காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. காலை கதிரவன் தன் செங்கதிர்களை பசுமை இலைகளினுடைய ஒழிக்கற்றையாய் பாய வைக்க எங்கும் பொன் வண்ணம், கூடவே பூபாள ராகத்தில் கவிதை கேட்க வேண்டுமா ரம்யமான ரசனைக்கு? ஜதி சொல்லும் கால்களுக்கு ஏற்ற இசை, இசையா ஆடலா என போட்டியே வைக்கலாம். அத்தனை அழகு காட்சி அமைப்பு. பூஞ்சோலைக்கு கால் முளைத்தால், துளி விழும் மீன் தவறி தாமரை மலரில் விழுந்தால் என வர்ணனைகள் அழகான கவித்துவம் பேசுகிறது. டி ராஜேந்திரின் வரிகளில் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், மைதிலி என்னை காதலி படப்பாடல்.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறுவர்களே, உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி மகிழலாம். நேயர்கள் அனைத்திற்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். மென்மையான உணர்வு கொண்ட காதலை பலர் மௌனமாய் வைத்திருப்பதும் உண்டு. ஆனால் அதையே ஊரறிய சத்தம் போட்டுத்தான் தன் அன்பை வெளிப்படுத்தும் துணிச்சல் சற்று அதிகம்தான். அதிலும் மென்மையான பூவையின் வாய்மொழியால் அதை கேட்டால் எப்படி மனம் கேட்கிறதா? அதற்கென்ன இந்த பாடலை கேளுங்கள்.
1: Yes, I love this idiot. I love

எல்லா உயிர்களின் அன்பு மொழியும் இதுதான். இதுவே உயிரின் தொடக்கமும். சட்டன புரிந்திருக்குமே, அதுதான் லவ், காதல். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க. அதையே உயிர் மூச்சா வரிகளை எழுதி மூச்சு விடாமல் சங்கீதத்தோட அழகா பாடுற விதம் இருக்கேன். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் மனம் அப்படியே கரைந்து போகிறது. பாவலர் வரதராஜனின் வரிகளில் அந்த பாடலுக்கு இன்னும் மெரு

காலச்சக்கர கடிகாரம் 2000. இப்பொழுது உள்ள யுகத்தில் பேயர் முகவரி, மக்கள் கூட்டம், குடும்பம், ஆண்டவன் சன்னதி எல்லா அடிப்படை வசதிகளையும் கொண்டதுதான் ஊர் என அழைக்கப்படுவது. உனக்கென்று என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஊரையே உருவாக்கினேன். அங்கே நீயும் நானும் செல்வோம் ஊர்கோலமாய் ஊர்காண. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஸ்ரீனிவாஸ் கல்பனா குரல்களில் 6 படப்பாடல்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கம்

0: கத்துக்காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
1: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: காலச்சக்கர கடிகாரம் 2025 சுழல்கிறது. நிலையத்தில் சுழலும் நேரம் 5:56. உன் வண்ண வண ஒளி சிதறல் கடலில் நீந்தும் மீன்களுக்கெல்லாம் உற்சாகம். பார்த்த நொடியில் ஹார்ட்வெல்ஸ் எகிரும். எதனால், யாரால், இதெல்லாம் சூப்பரான பெயர் கொண்ட இந்த பேரழகி. அவள் பெயர் வேண்டுமா? அவள் பெயரையே மந்திரமாய் நாளெல்லாம் உச்சரிக்கிறார் ஒருவர். தேவி வரம் தருவாளா? கூலி படத்திற்காக அனிருத், சுபாலட்சுமி குரல்களில், விஷ்ணு எடவன் வரிகளில் கேட்கலாம் இந்த பாடல்.

0: கேட்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6 மணி. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசி. இன்றிரவு 7 மணிக்கு என்ஐசி நேரம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஈரோடு PC மூர்த்தி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆலங்கோட்டை SV அருள் செல்வன் அவர்கள். அமுது சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: சேவை செய்திகள் தொடர்கின்றது. நிகழ்ச்சி நிரல் தொடர்கின்றது. சேவை செய்திகள் இன்றிரவு 6:10. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30 திரைக்களஞ்சியம் நாகர்கோவில் எஸ் அகிலா தொகுத்து அனுப்பிய பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைசை. 10:05 நிலா முற்றம் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நாம் தொடர்வது நாளை ஒலிபரப்பாக நமது நிலை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:20 நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு. படைப்பு சென்னை வானொலி. 6:15 குரலம்பம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்திலிருந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. திரையிசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் மறுநாள் காலை 6 மணி ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நல் விலை விபரம், பணிகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இது. 8:30 3 in 1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. 10:30 கடிதமும் கருத்தும். 11:02 எக்ஸோ தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் முதுகு வலி குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. நாளை பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியில் இருந்து

இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.

101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை அதாவது ஸ்பாட் அட்மிஷன் மூலம் சேர்க்கை பெற கால அவகாசம் இம்மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8 வகுப்பு தேர்ச்சி, 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11 வகுப்பு, 12 வகுப்பு டிப்ளமா டிகிரி தேர்ச்சி, தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. மேலும் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாததற்கான ஃபிட்டர் டெஃபண்டம் என்னும் சிறப்பு தொழிற்பிரிவு உள்ளது.

இந்த செயற்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு அரசின தொலைபேசி நிலையம் கோணம் நாகர்கோவில் முதல்வரை நேரில் அணுகவும் அல்லது 0465226163463 அலைபேசி எண்கள் 9499955806 மற்றும் ஒரு எண் 9499955805. அரசு, தனியார் துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் படைவீர நல மைய கட்டிடத்தில் அமைந்துள்ள கடைகளில் காலியாக உள்ள கடை எண் 16, 17, 18, 19 மற்றும் 20 ஒரே கடையில் அமைப்பில் 7 கடைகளும் உரிம கட்டணத்தின் அடிப்படையில் விடுவதற்கு 23/7/2026 அன்று ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு ஏலமும் அன்றைய தினமே நடைபெறவுள்ளது. ஒப்பந்த புள்ளி டெண்டர் சமர்ப்பிக்க விரும்புபவர்கள் அன்றைய தினம் முற்பகல் 11:30 ஒப்பந்த புள்ளி சமர்த்திட வேண்டும். பின்னர் நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் அன்றைய தினம் மதியம் 12 நடைபெறும் ஏலத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறும், ஏலத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் 11 உரிம கட்டணம் முன்பணமாக செலுத்த வேண்டும். ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் 11 உரிமை கட்டணம் முன்பணமாக செலுத்த வேண்டும். முன்னாள் படை வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏலம் உரிய வழிமுறைகளின்படி உரிய அலுவலர்களின் முன்பாக உரிய நேரத்தில் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் குறித்த அறிவிப்பு. சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பங்கேற்பு, நீதி மற்றும் நீதியை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்த்தல் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுக்கும் வகையில் மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காணுதல் மற்றும் தகராறுகளை இணக்கமாக தீர்த்தலுக்கான உச்சநீதிமன்றம் சமாதான் சமரோக் என்னும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 21 தொடங்கி 2026 ஆண்டு ஆகஸ்ட் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நிறைவடைகிறது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் என்ற முகவரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி கேட்டுக் கொள்கிறார்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசி. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையை கேட்கும் முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி.
5: RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
7: செல்
9: 7305365016.
10: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
14: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
15: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
16: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
15: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
16: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
15: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
17: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
18: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
19: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
5: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும், சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
5: பானசோனிக் ஏசி வாங்க
1: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: இப்பொழுது நாம் கேட்கலாம் வெல்லசை.
4: என்ன என தொடங்கும் சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் தீபன் சக்கரவர்த்தி, இசை டி கே ஜெயராமன்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா்.

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

0: குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: நேரம் இப்பொழுது 6:42. 20 இந்நேரம் முதல் 7 வரை நாம் கேட்கவிருப்பது திரைசை பாடல்களை. இப்பொழுது நாம் கேட்கலாம் ஜவான் படத்திற்காக அனுருத் குரலில் இசையில், விவேக் வரிகளில்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: திரையிசையில் நாம் கேட்கலாம் சித் ஸ்ரீராம் குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில், விவேக் வரிகளில் 10 தலப்பட பாடல்.

0: கல்விக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: பாடலின் படம் மாறிற்று.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இன்னிசை நேரம். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: சின்ன சின்ன சிரிப்புகள்,
3: செல்ல செல்ல குறும்புகள்,
2: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
3: பாடலும் கதையும்,
2: பேச்சும் விளையாட்டும்,
3: அறிவும் ஆற்றலும்,
2: மதியும் மகிழ்ச்சியும்,
3: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
2: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
3: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
2: அரும்புகளின் குறும்புகள்,
3: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். For contact 8903000505.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: பட்டாம் பூச்சிகளாய்
5: பண்பலை 101
4: நம் வீட்டு செல்லச்சீட்டுகளின் குரல்கள்
5: தினந்தோறும் இரவு 8:05
4: பட்டாம் பூச்சிகள்.
5: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். தொடர்வது
1: வழங்குபவர் பி சி மூர்த்தி.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலை

0: துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபணர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. 2 சக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் PC மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு

0: தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1 தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இதுதொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும்

0: திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால

0: 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை 29-32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை அளவு 21-24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் நடவு பருவத்தில் நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மிளகில் முதிர்ச்சி பருவம் பூப்பதற்கு முன்பும் மே, புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போது ஜூன், மிளகு கொத்து ஆரம்ப நிலை ஜூலை மாதம் மற்றும் குண்டூசி தலை பருவத்திலும் ஆகஸ்ட் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். பழவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தோட்டக்கலை பயிர்கள் வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மட்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். வாழையில் காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்கள் ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யலாம் என பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பேச்சுப்பாறை தெரிவிக்கிறார்.

கன்னியாகுமரி மாவட்ட உழவர் சந்தைகளில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் வருகையினை அதிகப்படுத்திடவும் இயற்கை விவசாயத்தினை ஊக்கப்படுத்திடவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரின் அறிவுரையின்படி வடசேரி உழவர் சந்தையில் பிரதி மாதம் முதல் சனிக்கிழமைகளில் இயற்கை அங்காடிகள் அமைக்கப்படும். அதன்படி ஜூலை மாதம் 4ஆம் தேதி அதாவது நாளை வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் வரை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயன்பெறும் வகையில் இயற்கை அங்காடி தொடங்கப்பட உள்ளது. இயற்கை அங்காடியில் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், விவசாய குழுக்கள் தயாரிக்கும் இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களான பஞ்சகவ்யா, மீன் அமிலம், மண்புழு உரம், உழவர் உற்பத்தியாளர் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட தேன் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தேன் பொருட்கள், சிறுதானிய வகைகள், பழ வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளது. மேலும் கண்களை கவரும் பூச்செடிகள் விற்பனைக்கு வைக்கப்படும். விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்கள் இதில் திரளாக பங்கு பெற்று பயன்பெற்றிட மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால் நோய் வாய் நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி அளித்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோய் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து

பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நீங்கள். இனி நாம் கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே, நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி ஆலங்கோட்டை எஸ் வி அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம். குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்டிர்வின் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுக்கு கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி உண்டு. உண்மையில் விவசாயிகளின் நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. விவசாயிகளின் நிலை உயர வேண்டும், நாடும் நலம் பெற வேண்டும்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் செவ்வாழை சாகுபடி ஆலங்கோட்டை எஸ் வி அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இப்போ விவசாயம் சார்ந்து பார்க்கும்போது, இப்போ தென்னை வாழை இதெல்லாம் வந்து ஒரு சாரர் தொடர்ச்சியா அதை வந்து வாழையடி வாழையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில, நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, அதாவது வேற ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தாலும் கூட, இப்போ சமீபத்துல நீங்க வந்து செவ்வாழை சாகுபடியில அதீதமா ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: அதாவது இந்த செவ்வாழை சாகுபடி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
4: சார், நான் ஒரு மூணு வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன் சார். வீட்டுல ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இருந்தாலே அதுல வந்து செவ்வாழைய நடணும். நட்டு நம்ம சிம்பிளா பராமரிச்சா போதும். சாணம் போட்டு அப்படி பராமரிச்சாலே மேக்சிமம் நம்ம ஓரளவு ஒரு 20 கிலோ வரைக்கும் விளைச்சல் கிடைக்கும் 1 இயர்ல. அப்படி கிடைக்கட்டலுமே நம்ம வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். பொதுவா வீடுகள்ல நம்ம வேற வேலைகள் பார்த்தாலும் ஈவினிங் அந்த மாதிரி பராமரிச்சாலே போதும்.
2: அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்போ வாழை மட்டும் இல்ல, அந்த நேரத்தை ஒதுக்கி விவசாயத்துல ஈடுபடணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறீங்க அப்படித்தானே சார்?
4: ஆமா.
2: சரி, அதாவது இளைஞர்கள் வந்து இந்த காலத்துல வந்து அதிகமா வந்து உடல் உழைப்பு கொடுக்கறது இல்ல, விவசாயத்துல வந்து எட்டி பாக்குறது கூட இல்ல அப்படின்னு பல விவசாயிகள் கூட நம்ம சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும் போது நீங்க விவசாயத்துக்குள்ள வந்திருக்கீங்க, எப்படி இந்த விவசாயத்துக்குள்ள அடி எடுத்து வச்சீங்க?
4: சார், இப்போ உள்ள இதை பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ஃபுல்லா மொபைல் போன் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. இறங்கினாலுமே அது அதுலயே மூழ்கிட்டாங்க மொத்தத்துல. நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நான் ஒரு இதுல பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப நம்ம 4 பேர்ட்ட சொல்லணும், இப்படி பண்றா, அப்போ உனக்கு இது சாகுபடி இந்த மாதிரி கிடைக்கும், அதாவது ஈவினிங் டைம்ல பண்ணாலே போதும், அப்போ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நானும் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கும் ஒரு அண்ணன் தான் முன்னுதாரணமா இருந்தது. அவங்க மூலமா தான் எனக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த வாழைகள்ல. முதல்ல செவ்வாழை தூரம் மத்தபடி எல்லா வாழையுமே அந்த மாதிரி வச்சேன். ஆனா செவ்வாழை வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வர்றது காரணம் வந்து அது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது சரி அதான் போட்டு பாக்கலாமேட்டு போட்டேன். முதல்ல போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன், அதுல நல்ல ரிசல்ட் கிடைச்சு. 20 கிலோ 25 கிலோ அந்த மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்றது மாட்டுச்சாணம் கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனாலுமே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதுல இருந்து நம்ம பண்ணலாமே அப்படின்னு தான் இப்போ ஒரு 1/2 ஏக்கர்ல எல்லாம் ரெடி பண்ணி அப்படி போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 4 பேர்ட்ட சொல்லலாம். சொல்லி அதை வந்து பெரிய இதா எடுத்துட்டு போய் நம்ம வியாபாரத்திலயுமே நல்ல அது ஒரு தொழிலாவே மாத்திரலாம் நம்ம.
2: அற்புதமா சொன்னீங்க. இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு மேல வந்து இன்னைக்கு நடவு பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு வெற்றியா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில இப்போ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, குறிப்பா இந்த செவ்வாழை சாகுபடியில ஈடுபட போறீங்க. நீங்க வந்து அந்த இடத்தை அந்த வாழை சாகுபடிக்கு ஏற்ற நிலமா மாட்டீங்க
4: சார்? நம்ம வந்து செவ்வாழை சாகுபடிக்குன்னு வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்னா செம்மண் தான். செம்மண் தான் அதிகமா இருந்தாலும் அது சாகுபடியில நல்லா இருக்கும். மத்தபடி அதுல வேற களிமண்ணாவோ அந்த மாதிரி வேற மண் கலந்துருந்தா அது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கம்மி தான். மொத்தத்திலேயே செம்மண் இருக்க ஏரியா வந்து நல்லா செழிப்பா வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செம்மண் தேர்ந்தெடுத்து நமக்கு செம்மண் தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்த பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் செம்மண் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம அப்படிங்கும் போது இப்ப உள்ள இதுல எல்லாம் கிட்டாச்சு விட்டு ஃபுல்லா கிளைக்கணும். கிளைச்சி போட்டு அப்புறம் சின்ன மோட்டர்லாம் இருக்கு அது கிளைக்கிறதுக்குன்னு. நம்ம அதை ஒரு ரவுண்டு கிளைச்சிட்டு நம்ம அப்புறம் கிட்டாச்சு வச்சு தோண்டிடுவாங்கல்ல, தோண்டி மத்த இடத்த கிளச்சிக்கிட்டு சிலவங்க உரங்கள் பாதி கூட கிளச்சி வைப்பாங்க. அப்படி ஃபுல்லாவே ஏக்கர் கணக்கில் பண்ற

0: உரங்களையுமே மேலே போட்டு கிட்டாச்சி அந்த மாதிரி உள்ளதை வச்சு கிளச்சி எல்லாம் கிளியர் பண்ணி போட்டுட்டு ஒரு ஜூன் மாசம் அந்த மாதிரி உள்ளதை நடவு பண்ணலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 8 அடி நடுறாங்க, 9 அடி நடுறாங்க, 10 அடி நடுறாங்க. நல்ல சூரிய வெளிச்சம் அப்படி நிறைய இருக்கு அப்படின்னா 8 அடி கூட நட்டுக்கலாம், 8 அடி இடைவெளி விட்டு நட்டுக்கலாம். குண்டு வந்து ஒரு 2.5 அடி வீதி, ஆழம் வந்து 1.5 அடி ஆழம் எடுத்தா போதும். அது போக நம்ம அந்த கண்ணு நடும் போது ஒரு 1.5 அடி தோண்டி அதுல நட்டுடலாம்.
1: அதாவது இப்போ வந்து கண்டு தேர்ந்தெடுப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்ல தரமான செவ்வாழை கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான தரமான கண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய நிலையில.
0: ஆமா சார்.
1: இப்போ இந்த கண்டு தேர்ந்தெடுப்பு எப்படி பண்றீங்க? நம்ம உள்ளூர்லயே வாங்குறீங்களா இல்ல வெளிய இடத்துல இருந்து சந்தைகள்ல போய் வாங்குறீங்களா எப்படி
0: சார்? நம்ம இதை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்லதான் சார், நம்ம மார்த்தாண்டம் சைடு, களியக்குளம் சைடு எல்லாமே கிடைக்குது. கண்டு எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, நம்ம சில கண்டுகள் வந்து அந்த கிழங்கு மட்டும் இருக்கும், கிழங்கு மட்டும் ஒரு 1 அடி அந்த ஹைட்ல தருவாங்க. சில இடங்கள்ல வந்து நம்ம கண்டாவே கிடைக்கும், ஊசி இலை மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும். அந்த கண்டுகளும் நல்ல கண்டுகள் தான். மற்றபடி ஒரு 7 கிலோ 8 கிலோ கண்ணு ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அது நட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்ணு வந்து தரமா இருக்கும்.
1: சரி, செவ்வாழை பொறுத்த வரைக்கும் நல்ல திடகாத்திரமான தண்டு பகுதி இருக்கும், கொஞ்சம் உயரமா வளரும், அதனுடைய அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமா மற்ற வாழை ரகங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய நிலையில. நீங்க சொன்னீங்க அந்த உரிய உரிய வந்து கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கணும், அதை பார்த்து வாங்கணும். இன்னொன்னு ஈட்டிலை கண்ணுகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம், அதுவும் நல்ல தேர்ந்தெடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: நம்ம வந்து ஒரு 100 கண்டு வாங்குறோம்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 10 கண்டுகளோ 20 கண்டுகளோ வாங்கணும். வாங்கி நம்ம மெயினா உள்ள இடங்கள்ல, இப்போ எனக்கு கூட வீட்டுல தனியா இடம் இருக்கு, மத்தபடி தனியாக இடம் இருக்கு. அப்ப நம்ம மெயினா உள்ளதை வந்து நம்ம வாழைகள் நடுற இடத்துலயே நட்டுருவோம், பெரிய இடத்துலயே நட்டுக்கிட்டு மீதி கண்டுகள் அப்படி கொஞ்சம் டேமேஜ் ஆன கண்டுகள் வராது, சின்ன கண்ணு கிழங்கு சின்னதா இருக்கு அப்படிங்கிறத நான் வீட்டுல நட்டுக்குவேன், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படி நட்டுதான் சார் இது பண்றேன்.
1: சரி, நடுறதுக்கு முன்னாடி அந்த ஆழ அகல உயரம் எவ்வளவு தோண்டி நடணும்
0: சார்? ஆழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி சார் ஆழம். வீதி பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 அடி நடலாம், வீதி எடுக்கலாம். வீதி எடுத்துட்டு கண்ணு நடும்போது அந்த 1.5 அடி தாக்குறோம்ல, அதுல இருந்து ஒரு 1.5 அடி எடுத்து அந்த குழி மாதிரி எடுத்து அதுல நட்டுக்கணும்.
1: இப்ப நட்ட பிறகு அதை வந்து எப்படி எல்லாம் பராமரிக்கணும்? இப்போ கால்நடைகள்ல இருந்து பாதுகாக்க வேண்டியிருக்கும், இல்ல வேலிகள் போட வேண்டியிருக்குமா, இல்ல வேற என்ன மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில்?
0: சார், பாதுகாப்பு வந்து கண்டிப்பா வேலி இருந்து ஆகணும் சார். வேலி இல்லைன்னா ஆடு மாடுகள் வந்து வளரும் போதே கடிச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் வளரது ரொம்ப நாள் ஆகும். அதனால கண்டிப்பா வேலி வேணும், வேலி வேணும். மத்தபடி வேற ஏதாவது விலங்குகள் வருதுன்னா நம்ம அதுக்கு உள்ள பாதுகாப்பு எடுத்து தான் ஆகணும் சார். சார், செவ்வாழை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் பயிர் சார். அதுல 1 மாசம் முன்னாகலாம் பின்னாகலாம், ஆனா ஒரு வருஷம் கரெக்டா ஆகிரும், 13 மாசமும் ஆகலாம், 14 மாசமும் ஆகலாம். ஆனா நம்ம கரெக்டா அதுக்கு உரம் கொடுத்து கரெக்டா பார்த்தோம்னா கரெக்டா 1 வருஷத்துல 9 மாசத்துல கொலை போட்டுரும், கொலை போட்டு 3 மாசத்துல அறுவடை பண்ணிடலாம்.
1: சரி, எவ்வளவு நாள் கழிச்சு இந்த இலைகள் எல்லாம் தழுக்க ஆரம்பிக்கும்
0: சார்? நட்டு ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல எல்லாம் ஒரு 3 இலைகள் அந்த மாதிரி வந்துடும் சார். கரெக்டா பாதுகாத்தா ஒரு 2 மாசம் வந்துடும் சார்.
1: இடைப்பட்ட காலகட்டத்துல அந்த வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காகவும் இல்ல நோய்கள் வராம பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன செய்யறீங்க
0: சார்? நான் வந்து ஒரு 4 வாட்டி இல்லைன்னா 5 வாட்டி சார் உரம் வைப்பேன் சார். அப்போ ஒரு நான் நட்டு கண்டு நடும்போதே அது வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப முண்ணாக்கு, சாணி உரம் எல்லாம் போட்டு தான், மேலே போட்டு தான் கவர் பண்ணி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு திரும்ப நம்ம மூட்டு பகுதியை வந்து மற்ற இடத்துல கொஞ்சம் விரிவா தோண்டணும். விரிவா தோண்டி அந்த இடத்துல வந்து மாட்டுச்சாணம் வந்து, அப்புறம் கடலை புண்ணாக்கு, அப்புறம் நம்ம இலைகள் மக்கிய இலைகள் இருக்குல்ல, இலைகள் வந்து மேலே போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு 4 மண்வெட்டி மண் போட்டு அப்படி மூடி விட்டுருவேன் சார். அப்படி ஒரு வாட்டியும் உரம் கொடுக்கணும் சார். ஒரு 2 மாசம் இடைவெளி, 2.5 மாசம் இடைவெளி விட்டு கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். அப்பதான் செவ்வாழை வந்து ஈல்டு எடுக்க முடியும்.
1: இப்ப வளரக்கூடிய காலகட்டத்துல செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நோய்கள் தாக்கும்
0: சார்? நோய்கள் வந்து இலை வந்து கருகும், அழுகல் இலை மாதிரி அந்த எண்டில் எல்லாம் வரும், அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதை இது பண்ண முடியாது. அதனால மோனோக்ரோட்டோபஸ் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன் சார். அதிகமா பண்ணாட்டாலும் அது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்து ஒரு 3-4 மாசம் ஆகும்போது லேட்டா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் சார். அது போக புழுக்களுக்கும் நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அதேசம் போயிடும், அது போயிடும், நம்ம அப்படி பாதுகாத்துக்கலாம்.
1: வாழையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா நம்ம பொதுவா சொல்லக்கூடியது வாடல் நோய், தண்டு துளைப்பான், வேர் அழுகல் நோய், இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிக்கல்களை ஏதாவது சந்திக்கிறது உண்டா?
0: ஆமா சார், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்ப வந்துகிட்டு தான் இருக்கு சார். உரம் கொடுக்கும் போதே அதை பாதுகாத்துக்கணும். உரங்கள் வந்து நம்ம இயற்கையா உரம் கொடுத்தாலும் செயற்கையான உரங்கள் கொடுத்தாலும் சில புழுக்கள் வந்து வராம கட்டுப்படுத்த முடியுது. அப்படி ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கண்ணை வந்து அதுல இருந்து எடுத்துருவேன் சார். எடுத்துட்டு அது அடுத்த வாட்டி நடும் போதும் தள்ளி தான் நடுவேன். அந்த மாதிரி வருது, நோய்கள் வருது, ஆனா நான் அந்த அளவு பாதிச்சது இல்ல.
1: பக்க கண்ணுகள் எல்லாம் விடுறது உண்டா?
0: ஆமா சார், அது வந்து கொலை வெட்டுவோம் சார். இல்லை சார், அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு நல்ல கண்ணை பார்த்து விட்டுறணும், தேர்ந்தெடுத்து அப்படி விட்டுறணும். அப்போ அது கொலை வெட்டும் போது அதை

0: நேரம் நம்ம வளர்ச்சியடைய கொண்டு போயிடலாம், அதை கவனிச்சு. மற்றபடி சின்ன கன்றுகளில் வரும்போதெல்லாம் அதை வெட்டி எடுத்துடலாம் சார். வெட்டி எடுத்து நம்ம உரத்து கூடவே போடுறோம்ல, அப்படியே போட்டு மண்ணு போட்டு மூடிடலாம், உரங்கள் போட்டு. நம்ம முழு கவனிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து சாகுபடி எடுக்க முடியும். அப்படிங்கும்போது நான் காலையிலேருந்து ஈவினிங் வர அங்கே டைம் கிடைக்கும் போதுல அங்கே தான் இருப்பேன். அப்போ நம்ம சின்ன சின்ன புல் வெட்டுறது, அந்த பயிரை சுற்றி புல், வாழையை சுற்றி புல், அந்த மாதிரிலாம் எடுத்துடணும். அந்த மாதிரி புல் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம வாழைக்கு தான் பாதிப்பாகும். அந்த உரங்கள் வந்து அது சாப்பிட்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவாட்டி உரம் வைக்கும் போதே அந்த வாழைக்கு மூட்டில் இருக்க இதையெல்லாம் எடுத்துருவோம், புல்லெல்லாம் எடுத்துருவோம். புல்லை எடுத்து உள்ளே போடுவோம், இல்லைன்னா வெளியே போட்டுருவோம்.
1: இப்ப களை எடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய போஷாக்குகள் வந்து களை செடிகள் சாப்பிடுறதுனால நம்ம வளர வேண்டிய வாழைடைய வளர்ச்சியும் அதனுடைய போஷாக்கும் வந்து குறைஞ்சி அது வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப களையெடுத்தல் அப்படிங்கறத பார்க்கும்போது இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்க, நான் ஒரு வருடத்துல 4 தடவை உரங்கள் போடுவேன் அப்படின்னு
0: சொன்னீங்க.
1: அந்த நேரத்தில் மட்டும்தான் களை எடுத்தல் செய்வீங்களா?
0: இல்ல சார், அதுக்கு நம்ம டைம் கிடைக்கும் போது நான் களைகள் எடுத்துருவேன் மேக்சிமம். ஏன்னா நான் முழு நேரமா அதுல இருக்கும்போது அந்த களைகள் வந்து விடுறது கிடையாது. எப்பவுமே வரும்போது டைம் கிடைக்கும் போது மண்ணொட்டி எடுத்து அந்த களைகள்லாம் வெட்டி எடுத்துருவேன் சார்.
1: வைக்கிறீங்க?
0: ஆமா, வெட்டிடுவேன் சார்.
1: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா காற்றினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு.
0: கண்டிப்பா சார்.
1: அந்த நேரத்துல காட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாழைகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன ஏற்பாடு பண்றீங்க
0: சார்? நான் வந்து மூங்கில் கம்புகளை வந்து நாட்டி கயிறு வச்சு இறுக்கமா கட்டிடுவேன் சார். அப்படி முடியாத பட்சத்துக்கு ஆப்போசிட் சைடு சாயுதுன்னா வாழை டு வாழை மூட்டுல கூட கட்டிக்குவேன். ஆனா மேக்சிமம் மூங்கில் கம்புகள் தான் யூஸ் பண்றேன் சார். அந்த சாயாம இருக்கிறதுக்கு, அந்த வாழை சரியற இடத்துல கரெக்டா கொலை வரதில்ல அந்த இடத்துல வச்சு கட்டி லாக் பண்ணி விட்டுருவேன் சார்.
1: சரி, கிட்டத்தட்ட இப்போ வந்து பொதி விடுறது பாத்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு பிறகு பொதி விட ஆரம்பிக்கும்
0: சார்? ஒரு 9 மாசம் அதுக்கப்புறம் பொதி விட ஆரம்பிக்கும் சார். 9 மாசத்துல வரும்.
1: சரி சரி. இப்போ இந்த மாதிரிப்பட்ட சூழல்ல இப்போ ஒருவேளை நீங்க நம்ம என்னதான் பராமரிப்பு முறைகளை நீங்க கவனமா சரியா செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நோய் பாதிப்புக்குள்ளா இருக்கு, இந்த வாழை இப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத வெளிப்புறத்தை கவனிக்க முடியுமா? ஏதாவது வித்தியாசங்கள் தெரிய வாய்ப்பு உண்டா?
0: ஆமா சார், சில வாழைகள் வந்து ஒரு திரவம் மாதிரி அதுல இருந்து வடியும். அப்ப அதுல இருந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், இந்த வாழை ஏதோ பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லியே வாங்கி லைட்டா அடிச்சு விடணும். ஆனா மேக்சிமம் பொறுத்த வரைக்கும் கொலை விட்ட பிறகு எந்த ரசாயனமும் அடிக்க கூடாது, அது அடிச்சா நமக்கு தான் பாதிப்பு. அதனால அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது லைட்டாவோ ஏதாவது பண்ண மாதிரி ஐடியா பாக்கணும் சார். இல்லாம அதுக்கு நீ செயற்கை உரத்தை மருந்த வாங்கி அடிச்சோன்னா அது நமக்கு தான் பாதிப்பு. அதனால நான் அப்படி எதுவும் பண்றது இல்ல. அப்படி ரொம்ப ஏதாவது 1-2 வாழை இருந்தாலுமே அதை அப்படி விட்டுருவேன் சார். அதை வந்து மார்க்கெட்ல விற்கவோ இது பண்ண மாட்டேன், அப்படி எடுத்துருவேன்.
1: இப்போ குலைகளை வந்து பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்புற சில பறவைகளுடைய பாதிப்புகள் கூட இருக்கும்.
0: ஆமா சார்.
1: அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன கிடுவு ஏதாவது போடுறதுண்டா
0: சார்? ஆமா சார், கிடுவு போடுவோம் சார். இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடுவுமே கிடைக்கிறது இல்லை, சேரதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் நம்ம சாக்கை கூட ஒரு சைடு வெட்டிக்கிட்டு அப்படியே தூக்கி கட்டி வச்சிட முடியும் சார். வேற வழி இல்லை சார் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா அதுக்குமே ஆள் இல்லை, கிடுவு முடையறதுக்கு ஆள் இல்லை, எதுக்குமே ஆள் இல்லாமல் போச்சு. இப்போ பழைய காலகட்டம் மாதிரி இப்போ இல்லை சார். அப்படி இருக்கமான பெரிய குலைகள்லாம் நான் அதுக்கு தகுந்தாப்புல சாக்கை வாங்கி அடி மட்டும் ஓபன் பண்ணிட்டு கட்டுவேன், அந்த அடிய விடியா காத்து போற மாதிரி. மத்தபடி வந்து பெரிய குலைகள்னா ரெண்டா கீறிடுவேன், சாக்க ரெண்டா கீறி அடிய பக்கம் வர்றது மாதிரி அப்படி கட்டி விட்டுருவோம் சார்.
1: அற்புதமா சொன்னீங்க. இந்த மாதிரிப்பட்ட சூழல்ல நமக்கு பொதுவா வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து எந்த சாகுபடி செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது தொழில் செய்யறதா இருந்தாலும் நம்ம செய்யறது இயல்பா இருக்கக்கூடிய நிலையில எப்படி நம்ம சந்தைகள்ல எடுத்துட்டு போக வேண்டியிருக்கா, இல்ல தோட்டத்திலேயே வந்து விலை மதிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்களா எப்படி
0: சார்? இப்போ பாத்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து வந்தும் வாங்கிட்டு போறாங்க. அது போக சில மழை காலங்கள்ல எல்லாம் வந்து குலைகள் வந்து டேமேஜ் ஆகுது. அப்படிங்கும் போது நிறைய பேர் அந்த குலைகள் தரத்தை வந்து, அதாவது நம்ம பொருளாதாரம் பிரச்சனையா குலையை வந்து கம்மி காசுக்கு கேட்கறாங்க. அப்படிங்கும் போது நம்ம கொண்டு கொடுக்க வேண்டியதான் வரும், வேற இடத்துகளுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியதான் வரும். போட்ட ரூபாய் எடுக்க முடியாது. அப்படிங்கும் போது நம்ம வந்து வண்டி பிடிச்சு கொண்டு போய் விற்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்பதான் நம்ம கொஞ்சமாவது காசு பார்க்க முடியும். அது ஈக்குவல் பண்ணதுக்கு அதுதான் வேற வழி இல்லை. அவன் மத்தபடி வந்து வெளியே கொண்டு போய் தான் விற்கிறது. ஏன்னா அப்பதான் நமக்கு அதுக்குள்ள காசு கிடைக்குது. வந்து எடுக்கும்போது அவங்க கொலைகள் ரேட்டு கணக்கு பண்ணி தான் எடுக்கிறாங்க, கிலோ கணக்கே பாக்குறது இல்ல. கொலைகள் பார்த்து எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப நம்ம அந்த அவங்க சொல்ற காசு நமக்கு கட்டுப்படி ஆச்சு அப்படின்னா கொடுக்கலாம், ஆனா அவங்க அப்படி கேட்கறது இல்ல இப்போ வந்து.
1: சரி, முக்கியமா வந்து இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாழையை தான் கட்டுவாங்க.
0: ஆமா சார்.
1: கல்யாண அவசரமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கோயில் திருவிழாவா இருந்தாலும் சரி, முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இந்த செவ்வாழையை பயன்படுத்தக்கூடிய நிலையில அதனுடைய தேவை எப்படி இருக்கு
0: அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில லாபம் தான் சார். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இப்போ சீசனுக்கு தான் வரும், எல்லா மாசமும் வைக்கிறது இல்ல. நம்ம அந்த டைம் கொலை விளைச்சலா இருந்து குடுக்கறது மாதிரி இருந்ததுனால சார் ஒரு கொலை 1500, 2000, 2500, 3000 வரைக்கும் போகும் சார் ஒரு கொலைகள்.
1: லாபமா?
0: ஆமா, அது லாபமா இருக்கு.
1: சரி, குறிப்பா வந்து இந்த செவ்வாழை சாகுபடி செய்யக்கூடிய நிலையில இப்ப நம்ம நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் வாழை சாகுபடியாளர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க.
0: ஆமா சார்.
1: அவங்களுக்கு உங்களுடைய செவ்வாழை சாகுபடி அனுபவத்தின் மூலமா என்ன குறிப்பிடலாம் நினைக்கிறீங்க சார்?
0: சொல்ல போனா எல்லாருமே வாழைகள் வீட்டுக்கு இடம் இல்லாட்டா கூட ஒரு கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட ஒரு செவ்வாழை நட்டு வளர்க்கலாம்.

0: சார், நம்ம சா மாட்டு சாணம், வீட்டில் கிடைக்கிற காய்கறி வேஸ்ட் அந்த மாதிரி கூட போட்டு வளர்க்கலாம் சார். மொத்தத்தில் இயற்கையை பாதுகாக்கணும், வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. மொத்தத்தில் நம்ம வீட்டில் வளர்த்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே கடைகளில் வாங்கணும்னு இல்லை. அப்படி வீட்டுக்கு ஒருத்தர் வளர்க்கணும் செவ்வாழை.
1: சரி, அதாவது குறிப்பா வந்து வாழை சாகுபடியில செவ்வாழை வந்து சாகுபடி பண்றதுனால பொருளாதாரத்திலும் சரி ஓரளவு நல்ல ஒரு நிலையை அடைய முடியுது. இருந்தாலும் கூட நமக்கு விற்பனை வாய்ப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செவ்வாழைக்கு வந்து எப்பவுமே மவுஸ் இருக்கும்.
0: ஆமா சார்,
1: இப்போ எந்த நேரத்துல போனாலும் அதுக்கு வந்து அந்த விலை அப்படிங்கறது ஒரு தரமானதா இருக்கும். அந்த விலை குறைவு தொய்வு அப்படி எதுவுமே இருக்காது.
0: ஆமா சார்,
1: அந்த மாதிரிப்பட்ட ஒரு அற்புதமான செவ்வாழை சாகுபடி வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா வந்து நீங்க ஒரு இளைஞரா இருந்தாலும் கூட மற்ற விவசாயிகளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கற மாதிரி, இளைஞர்கள் வந்து ஒரு சுறுசுறுப்போட இந்த வேலையை செய்யற மாதிரியும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நிறைய நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரமும் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார்.

0: இதுவரை செவ்வாழை சாகுபடி ஆலங்கோட்டை எஸ் வி அருள் செல்வன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
2: அமுத சுரபி
3: அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏய், வைக்கோல்ல கட்டிட்டு இருக்கா வயல் அறுவடை நேரத்துல? ஏய், எந்த நேரத்துல என்ன வேலை செய்யான்னு தெரியலையே, இவ்வளவு விழிப்பாயிட்டானே. ஏய் சிவா, என்னப்பா
5: என்னன்னு சொல்றீங்க? சும்மா இருந்தாலே ஏசுறீங்க, வேலை செஞ்சாலே ஏசுறீங்க. எத்த கூடாது, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, ஏமாத்த கூடாது, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. ஏய், அடுத்தவங்க கிட்ட வாங்கி தின்னது தப்பு இல்லன்னு சொல்லுவீங்க.
4: எப்ப சொன்னப்பா, எப்ப சொன்ன? கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அடுத்தவங்க வாங்கி திங்க கூடாது தப்புன்னு. இந்த வார்த்தை சொன்னா
5: ஏ மனுஷே, திங்கிறதுக்கு பிளான் போட்டாரு போல இருக்க.
4: என்ன முனங்கிய, வைக்கோல குண்டு அங்க வை. ஆனா எனக்கு பெருமையா இருக்குப்பா, எந்த சீசன்ல என்ன வேலை இருக்கோ அதை அனுசரிச்சு போனோம் அப்படிங்கிற அடிப்படையில. சம்பாத்தியம் என்னப்பா?
5: என்ன, ஒரு நாளைக்கு 1800 ரூபானே, பக்குவமான வேலை.
4: பாரு, நான் கூட பரப்புரை இல்லாத அன்னைக்கு 100-200க்கு திண்டாடக்கூடிய நிலை. பக்குவமான வேலை, பதமான வேலை, உழைக்கமாய் தெரியக்கூடிய வேலை, 1800 ரூபா சம்பாதிக்கிறாங்கிறான் திண்ணையில கிடந்தவன். பாரு, சீசனை அனுசரிச்சு வேலைக்கு வந்துட்டானே. 1800 சொல்லும் போது 30,000, 3×8=24,000. ஏய், 54,000 ரூபா மாசம், ஒரு 14,000 ரூபா வீட்டு செலவு போட்டாலும் கூட.
5: ஓய், கணக்கு போடுறா?
4: என்னப்பா, எப்படி கண்டுபிடிக்க கணக்கு போடுறான்னு? நான் வேற சிந்தனையில இருந்துட்டு இருக்கேன்.
5: எனக்கு தெரியும் ஓய், நீர் அதான் யோசிக்கிறீர்னு.
4: எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய தம்பியா இருக்கான் இவன், போய் திண்ணையில இருந்திருக்கானே அப்படின்னு ஆதங்கத்தை மனசுல நினைச்சேன். முக விகாரத்தை வச்சு சொல்றியாப்பா.
5: ஆமாண்ணே, ஆமாண்ணே, ஏதாவது தப்பா சொல்லிருந்தா உன்ன தப்பா நினைக்காதீங்கண்ணே. சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம்னே.
4: வெளிப்பேச்சுதான் ஏசினாலும் கூட எவ்வளவு அன்பா கேக்கான், சாப்பாடு கொண்டு வந்திருக்கண்ணே, சாப்பிடியானதானப்பா கேக்குற?
5: ஆமாண்ணே, ஆமாண்ணே.
4: என்ன சாப்பாடுப்பா?
5: அதிகாலையில 2 மணிக்கே நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிடுவோம்னே.
4: வேலைக்கேப்பா?
5: ஆமாண்ணே, வீட்டுக்காரி பச்சரிசில சுட சுட சமைச்சு வச்சிருக்கானே. வக்கக்கட்டுக்காரங்க நாங்க சாப்பாடு எப்படி கொண்டு வரோம்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே?
4: எப்படி கொண்டு வருவியோ, எல்லாருமாய்தானே கொண்டு வருவியோ.
5: ஏனே, அந்த வேஸ்டி அவுத்துட்டு அந்த சோத்தை உடச்சோன்னு வச்சிடுங்க. முட்டை ஒரு பக்கம், சிக்கன் ஒரு பக்கம், சம்மந்தி ஒரு பக்கம், அப்படி இழுக்கும்னே.
4: சோத்தை உடைக்கணுங்க, உடைச்சா முட்டை இருக்குங்க, சிக்கன் இருக்குங்க, சம்மந்தி இருக்குங்க, ஒரு வித்தியாசமா சொல்லுதான. சாப்பாடு பிரமாதமா இருக்கும் போலுக்க, ஒன்னு சாப்பிட்டுட்டு போயிருவோமா. தம்பி, நேராகுமாப்பா வேலை முடிய?
5: ஏனே, எப்படியும் ஒரு 2-2.5 மணி ஆயிரும்னே, அது வரைக்கும் இருக்க முடியுமானே?
4: என்னப்பா சொல்ற, 2.5 மணிக்கு வேலை முடிஞ்சிருமாப்பா? பாரு, காலையில 7 மணிக்கு கொத்தமாரலாம் கட்டடம் கட்ட இறங்கினாம்னா சாயங்காலம் 7 மணி வர வேலை பாக்குறானு. 1200 ரூபா தான் சம்பளம், மேல்புல் மேஞ்சமாய் 1800 ரூபா சம்பளம். மத்தியானம் 2.5 மணிக்கு வேலை முடிஞ்சிருங்க, 2.5 புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 1000க்கு வழி பாப்பான் போலுக்கு.
5: என்ன உண்மை போய் சாப்பிட சொன்னே, ஓ பின்னாடி நின்று எல்லாம் கேட்டுட்டுதான் இருக்கேன். புறவை பிடிச்ச மனுஷனா இருக்கிற நான் வளர்ச்சியானா உமக்குதானே வைக்கொள்ளலாம். கிளம்புவோய், கிளம்புவோய், இனி இந்த பக்கம் சாப்பாட்டுக்குன்னு வந்துடாதீரும்.
4: சரியப்பா சரி, நீ இன்னைக்கு சத்தம் போடுவ பாப்பு, என்ன தேடி வாரையா வரலையான்னு. நான் கிளம்புறேன்ப்பா, சாப்பாடு நீயே சாப்பிடு.
5: மாடியில ஒரு பைப்ல லீக் வரக்கூடாது, பார்த்தா பல பலன்னு தெரியணும். தண்ணி லீக் ஆனா கூட வெளியே தெரியாதபடி பண்ணணும், ஒழுங்க பண்ணுங்கப்பா, அப்பதான் வாங்க முடியும்.
4: பிளம்பிங் வேலைக்கு வந்துட்டா
5: என்னப்பா வேலையை செய்ய?
4: எல்லா வேலையிலயும் அத்துப்படியா?

0: அன்னைக்கு உங்களை சத்தம் போட்ட பிறகு நாலு நாளா தூக்கமே இல்லன்னு என் மனைவி வேற எவ்வளவு பெரிய மனுஷன சத்தம் போட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவ வேற என்னை திட்டிக்கிட்டே இருக்கானே.
1: அதெல்லாம் இல்லப்பா, தம்பிய பொறுத்த அளவுல ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசுவ, அப்புறமா அண்ணனை கூப்பிட்டு எவ்வளவு உபசரிப்பு, எவ்வளவு விருந்தோம்பல், இதெல்லாம் சகஜம் தானப்பா. அதெல்லாம் இருக்கட்டு, எத்தனை நாள் படிச்ச பிளம்பிங் வேலை?
0: ஏ நம்ம குமார் கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேலைக்கு போனோம்னு அதுல போய் நேக்குகளை படிச்சுக்கிட்டோம்னு.
1: ஒரு தொழில ஒருத்தர் வந்து முதலாளி ஸ்தானத்துக்கு கீழே ஒரு 50 பேரை வச்சு வேலை பாக்குறாங்க அப்படின்னா ரெண்டே நாள் அடுத்த ஆள்கிட்ட போய் படிச்சுக்கிட்டு ஒரு தோரணை.
0: என்னென்ன சொல்றீங்க, விஷயம் தெரிஞ்சவங்களை வேலைக்கு வச்சுக்கிடணும், நம்மளும் வேலை தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பாவனைகளை போட்டுக்கிட்டா போதும், முடிஞ்சு போச்சுன்னே.
1: இப்ப நம்ம அவன்கிட்ட வேலைக்கு போக வேண்டிய நிலை வந்துடும் போலுக்க. இருந்தாலும் கூட என் தம்பி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலையில இருந்து இன்னொரு வேலை, இப்படியே கஷ்டப்படக்கூடியவன், உடல் திடகாத்திரமா இருக்கிறவரா கஷ்டப்படுவான். அப்புறம் தம்பி கஷ்டப்படக்கூடிய நிலை வரும், அதுக்கு விடக்கூடாது. தம்பிக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்.
0: ஏனே அன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கும் போது நீங்க என்ன யாசுறது மாதிரி உங்க முகம் தெரிஞ்சுன்னே. இன்னைக்கு தம்பி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வர மாதிரி உங்க முகபாவனை தெரியுதுன்னு சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், அருமையான திட்டம், மத்திய அரசு செயல்படுத்துது. ஒன்னமாய் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம்.
0: ஏ பரவாயில்லையே, அருமையான ஒரு திட்டத்தை சொல்ல போறாரு போல இருக்க, கௌரவமா கேட்கணும், சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, நீ பேசுறது எனக்கு கேக்குதுப்பா, இப்ப பேசுனது கேக்குது. தம்பி, அடல் பென்ஷன் திட்டம் அப்படிங்கறது ஒன்னமாய் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இப்ப உதாரணத்துக்கு கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க, அப்புறமா கட்டட வேலை பார்க்கக்கூடியவங்க, சிற்ப வேலை பார்க்கக்கூடியவங்க, தையல் கலைஞர்கள், அப்புறம் தம்பி பாக்குற மாதிரி பிளம்பிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த மாதிரி சிறு சிறு வேலைகள்ல உள்ளவங்களுக்கும் அரசு ஊழியர மாதிரி பெரிய அளவுல ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுத்த முடியாட்டாலும் கூட, இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு செயல்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அருமையான திட்டம் தான் அடல் பென்ஷன் திட்டம். இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொன்னா ஒரு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஒரு நபரா இருக்கணும். தம்பிக்கு வயது என்னப்பா?
0: 29.
1: ஏ அப்பா, என் தம்பிக்கு 29 வயதுங்கிறது அஸ்திவாரம் போட்ட மாதிரி இருக்கு.
0: ஏனே 365 நாட்கள் இருக்குல்லே, அதனாலதானே உங்களுக்கு அப்படி தெரியுது.
1: சரிப்பா சரிப்பா, இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல தம்பி வந்து 1000 to 5000 வர ஓய்வூதியம் வாங்கிக்கலாம்.
0: ஏனே எனக்கு கூட அடிக்கடி அசதி வருதுன்னு, உடல் சரியில்லாம போகுதுன்னு அப்ப நினைச்சு பாப்போம்னு, இதே வருமானம் கடைசி வர கிடைக்கவா போகுது அப்படின்னு பல தடவை யோசனை பண்ணி பாத்துருக்கோம்னு. அந்த யோசனைக்கு ஒரு விடிவுகாரம் வர்ற மாதிரி இல்லன்னு சொல்றீங்க.

0: அமுத சுரபியில் இதுவரை அடல் ஓய்வூதிய திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: பசுங்கன்றுகளுக்கு சீம்பாலின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் குமாரபுரம் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஏ ஜெரால்ட் இர்வின் அவர்கள்.
3: கன்றுகளுக்கு சீம்பால் கொடுக்கக்கூடிய அவசியம் ரொம்ப இன்றியமையாதது. கன்றுகள் பிறந்த 24 மணி நேரத்திற்குள் சீம்பால் நம்ம கன்றுகளுக்கு புகட்டுவதை நம்ம அவசியம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சீம்பால் முதல் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுத்தால்னா அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு சரியான அளவு அதோடைய இறைப்பையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதோட போஷாக்கும் அருமையா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி 10%, அதாவது கன்றுகளோட உடல் எடையோடைய 10% தினந்தோறும் அதற்கு பால் கொடுக்கறதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இடை குறைவான அளவு நம்ம பால் புகட்டும் போது அதற்கு வந்து சரியான போஷாக்கு கிடைக்காது. அப்போ சீம்பால் வந்து ரொம்ப அவசியம். அது நோய் எதிர்ப்பு தன்மையும் அந்த கன்றுகளுக்கு அந்த சீம்பாலின் மூலமா தான் அது கிடைக்குது. அப்போ இத காரணமாக நம்ம அந்த சீம்பால் வந்து கன்றுகளுக்கு கொடுக்கறத நம்ம பார்த்து

0: நடைமுறையில நம்ம வந்து கருப்பட்டி அந்த தண்ணி சில இடங்கள்ல வெறும் பச்சை தண்ணியை கொடுக்கறாங்க. இந்த முறைகளை நம்ம கையாள்றதை விட எவ்வளவு முக்கியமானது சீம்பால் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். சீம்பால்ல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கு, கண்டுக்கான தெளிவான எல்லா போஷாக்கும் அமைந்திருக்கக்கூடிய சீம்பால நம்ம ஒருபோதும் அதை கலைந்து விடக்கூடாது. ஆகவே சீம்பால் வந்து சீம்பாலின் முக்கியத்துவம் இருக்கிறதுனால நம்ம கால்நடைகளுக்கு அதை கண்டிப்பாக புகட்ட வேண்டும்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்,
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நாளைய நமது உழவர்லகம் நிகழ்ச்சியில் வேளாண்மை அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஜெகநாதன் அருள்மொழி அவர்கள். அமுதுசுரபியில் தேசிய தோட்டக்கலை இயக்ககம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னை வளர்ச்சிக்கேற்ற சத்துக்கள் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள். எட்டு மணிக்கு பின் ஒலிக்கும் செய்தி அறிக்கைக்கு பின் நேயர்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக

0: கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார் ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ் 2 எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 890-325-7039. இணைப்பு கிடைக்கப் பெற்றவுடன் மழலை பட்டாளங்களை நீங்கள் உற்சாகமாக உரையாடி மகிழலாம் இந்நிகழ்ச்சியில்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்ன
2: ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: வணக்கம் வணக்கம், எந்த ஒரு சர்ஜன் பேசுறீங்க? காட்டு விளை மூலச்சல் சர்ஜன். சர்ஜன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா?
3: இல்ல,
2: மழை பெய்யலையாம்மா.
3: இன்னைக்கு பெய்யல.
2: இன்னைக்கு பெய்யல, ஆனா நேத்து பெஞ்சுதா?
3: நேத்து நல்லா பெஞ்சு.
2: சரி சர்ஜன், என்ன சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க கேக்கலாம்.
3: அடக்கம் உடை யார் அறிவிலார் என்கண்ணே கடக்க கல்வும் வேண்டா மடைத்தலையில் ஓடி நீர் ஓட மீன்
2: அப்பயார். அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்.
2: சரி, ஓடுமீன் ஓட உருமீன் வரும்பளும் வாடி நிற்குமா கொக்கு, அப்படிதானே? அப்படின்னா
3: என்ன?
2: ஐயோ, ஆமா, கொக்கு பாத்திருக்கீங்களா? ஒத்த காலில் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே நிற்கும் பாத்தீங்களா? உங்க ஊர்ல நிறைய கொக்கு உண்டா?
3: ஆமா.
2: சரி சரி, அருமையா சொன்னீங்க. இது உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது யாருமா? உங்க புக்ல இருக்கு. சரி சரி, சர்ஜன் தான் இன்னைக்கு வந்து முதல் நேரா வந்திருக்கீங்க. பங்கை தம்மைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? அந்த குழந்தை பேசுறாங்க, ஆனா வந்து நம்மளுக்கு தெளிவா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. வணக்கம் வணக்கம்

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் யாரோ?
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட ஊர் பெயர் சொல்லுங்க. என்னம்மா?
1: ஸ்ரீசாந்த்.
0: ட்ரீஷாந்தா?
1: ஆமா,
0: ட்ரிஷாந்தா? ட்ரீஷாந்தா?
1: ஸ்ரீசாந்த்.
0: சரி, ட்ரிஷாந்த். சரி, உங்க ஊர் அது?
1: நாகர்கோவில்.
0: நாகர்கோவில். நாகர்கோவில்ல கரெக்டா எந்த ஊர்?
1: புத்தேரி.
0: புத்தேரி அப்படி சொல்லணும், சரிங்களா? சரி, நாகர்கோவில்னா ஏரியா நிறைய உண்டு, அதில் நிறைய ஊர்கள் இருக்கும்ல. சரி, இப்ப சொல்லுங்க என்னெல்லாம். என்னம்மா?
1: கடிஜோ.
0: கடி ஜோக் சொல்ல போறீங்களா? சரி, ட்ரிஷாந்த் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? அதான பார்த்தேன், அதான் இந்த கடி. சொல்லுங்க ட்ரிஷாந்த். ஒரு ஆனியனை விட்டும் போது யாருமே அழலையா? சரி, ட்ரிஷாந்த் எப்பவாச்சும் ஆனியனை வெட்டிருக்கீங்களா? வெட்டிட்டு கண்ணுல இருந்து கண்ணீரா வரும் அப்படித்தானே? ஆனியன் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அருமையா சொன்னீங்க. வர
1: நன்றி,
0: பங்கேற்றமைக்கு பாராட்டுகள்.

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க. 8:20:30 இந்நேரத்தில் வணக்கம் சொல்லக்கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்ன?
1: அனுகிரகா.
0: அனுகிரகா. அனுகிரகாவோட ஊர் எனக்கு மறந்து போச்சு. அனுகிரகா, உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
1: பாலப்பள்ளம்.
0: பாலப்பள்ளம். அனுகிரகா, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த கிளாஸ்?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9th ஸ்டாண்டர்ட். அப்போ நல்ல பெரிய வளர்ந்த பிள்ளை, அப்படிதானே?
1: ஆமா.
0: அனுகிரகா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: ஜிகே க்வெஸ்சன்.
0: ஜிகே க்வெஸ்சன்ஸ் தான்.
1: ஆமா.
0: சரி, சொல்லுங்க.
1: மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் எது?
0: சரி, எனக்கு தெரியல, சொல்லுங்க.
1: ஜெல்லி மீன்.
0: ஓ, ஜெல்லி. ஜெல்லிக்கு வந்து மூளையும் கிடையாது, இதயம் கிடையாது, அப்படிதானா? சரி, அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? என்னமா?

0: ஒர்க்கா கூட.
1: அந்த ஜெல்லி மீன் இருக்குல்ல, அது
0: ஆமா
1: என்ன பண்ணும் தெரியுமா?
0: தெரியல, கடிக்கும்.
1: கடிக்குமா? ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும், சரியா? அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு, நமக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் தண்ணியில் போட்டோன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கையில் அப்படியே எடுத்தோன்னா என்ன ஆயிரும், உருகி போயிடும். ஆனால் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து இந்த கடிக்கும். இப்போ நம்மளுக்கு கொசுவெல்லாம் கடிச்சுனா கடிக்கும்ல, அதை விட 1000 டைம்ஸ் நல்லா அரித்து அப்புறகு வந்து அதில் நம்மளுக்கு அந்த அரிக்கக்கூடிய இடம் எல்லாம் செவந்து புண்ணாயிரும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபிஷ்ஷு, சரியா? பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அழகோட ஆபத்தும் உள்ள ஒரு ஃபிஷ் தான் ஜெல்லி ஃபிஷ், சரியா? வேற
0: கூடு கட்டும் ஒரே பாம்பு எது? கிங் கோப்ரா.
1: ராஜன். கிங், அதான் ராஜன் ஆகும்னு சொல்லுவா. சரி, அப்புறம்
0: மனிதர்களை போல அழும் விலங்கு எது? கரடி.
1: ஆனால் அது மனுஷன மாதிரி நடக்கவும் செய்யும்ல.
0: ஆமா,
1: கரடி வந்து ரெண்டு காலில் கூலாக நடக்கும், ஆட்கள்லாம் போனால் ஆள் மாதிரி பேக்கில் போய் அடிச்சுட்டு ஓடிடும். ரெண்டும் பண்ணும், அடிக்கவும் செய்யும் கொல்லவும் செய்யும். அப்புறம்
0: வானத்தை நோக்கி பார்க்க முடியாத விலங்கு எது?
1: வானத்தை நோக்கி
0: பார்க்க முடியாத விலங்கு எது?
1: அப்படின்னா அதுக்கு தலையை நிமிந்தே பார்க்க முடியாது, அது என்ன க்ரீச்சர் எனக்கு ஞாபகம் இல்லையே.
0: பன்றி.
1: அது வானத்தை பார்க்காதா?
0: ஆமா,
1: அத நம்ம புடிச்சு வச்சாலும் மேல பாக்குமே, இது புதுசா இருக்கே. அப்புறம்
0: இளஞ்சிவப்பு நிற பால் கொடுக்கும் விலங்கு எது?
1: யாக் தானே?
0: நீர்யானை.
1: யாக்குக்கும் லைட் அந்த பிங்க் கலர்ல தான் இருக்கும். அப்புறம்
0: அவ்வளவுதான்.
1: அருமையா சொன்னீங்க. சரி, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? சரி சரி சரி, பங்கிட்டமைக்கு பாராட்டுக்கள்.
0: மிக்க நன்றி.
1: ஓகே.

வணக்கம் வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் யாரு? இணைப்பில் தாமா இருக்கீங்க.

வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. பொம்மியா? பெற்றோர் பக்கத்துல இருந்து விபின் நிகின் கிறிஸ்டோ கிருஷ்ணா. கிருஷ்ணா, நிகின் கிருஷ்ணா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மட விலாகம், சரிதானா? அது அது மழலையோடு கேட்கும்போது அழகா தான் இருக்கு. நிதின் கிருஷ்ணா, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி. செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?

0: கிருஷ்ணா. கிருஷ்ணா, நிகின் கிருஷ்ணா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மடவிளாகம், சரிதானா? அது அது மழலையோடு கேட்கும்போது அழகா தான் இருக்கு. நிதின் கிருஷ்ணா, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி. செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஓ, அதனால தான் ஸ்டார்டிங்லேயே பொம்மை பொம்மைனே வந்துச்சா? சரி, சொல்லுங்க. சரி, இது வந்து கடவுள் வாழ்த்து மாதிரி உள்ளது தானே கிருஷ்ணா? ஆனா செல்லக்குடி ஏதோ பொம்மை பொம்மை அப்படிதானே சொன்னீங்க? அது என்னதுமா? அது என்னதுமா? ஓ, நிதின்
1: கிருஷ்ணன்,
0: செல்லக்குட்டிக்கு வீட்டுல நிறைய பொம்மைகள் இருக்கா? என்னென்ன பொம்மை எல்லாம் இருக்கு? சரி சரி, பங்கே தம்பிக்கு பாராட்டுக்கள். வணக்கம். வணக்கம். இது வந்து சிறுவர்கள் பேசக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. நீங்க தான் நிறைய வாட்டி வந்து ட்ரைப் லைன்ல வந்துட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன்.

பட்டாம்பூச்சிகள் இது சிறுவர் சிறுமியிற்கான நேரலை நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 8:29:25. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாடிய சிட்டுகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
5: 1800-425-0111.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
5: 9498-34-5350.

இந்நேரம் முதல் 9 மணி வரை நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். உன்னை சரணடைந்தேன் என்ற நெடுஞ்சாள் கிடையாக பக்தர்கள் தரை மட்டும் தாழ்ந்து பணிந்து தோழுமிடம்தான் ஆலயம். அங்கே ஆபத் பாந்தவனாக ஆண்டவன் காப்பான் என்ற நம்பிக்கை. அவன் மனம் குளிர நெய்விளக்கேற்றி அபிஷேகம் செய்து பாராயணம் பாடி பரவசமாகும் பக்தர் வெள்ளம் ஏராளம். படைத்தவனைப் போலத்தான் தாய் தந்தை இறைவன் நேரில் வர முடியாததால் அவன் சாயல் இவர்களிடம். சுற்றிலும் பிரகாசிக்கும் விளக்குகளாக குழந்தைகள், தொழும் பக்தர் கூட்டமாக உறவுகள், சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா என தொடர்கதையாகும் உறவுகள் நம்மிடையே என்றால் அந்த குடும்பம் ஒரு கோவில்தானே. ரோஜா மல்லிகை முல்லை பிச்சி செவ்வந்தி கனகாம்பரம் வாடாமல்லி செண்பகம் என பல பூக்கள் இணைந்தால் அது ஒரு கதம்பம். குடும்பமும் அப்படித்தான். நாம் வாழ எத்தனை பேரை சார்ந்து வாழ வேண்டியுள்ளது? வாழ்க்கை ஒரே ஒருமுறை மட்டும்தான். அத்தனை உறவுகளையும் இணைத்து வாழ்ந்தால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்மிடையே. குடும்பம் ஒரு கோவில் என்ற தலைப்பில் குடும்பத்தின் உறவுகள் வரும் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் நாகர்கோவில் எஸ் அகிலா அவர்கள். திரைக்களஞ்சியம் உங்கள் ரசனைக்கு விருந்தாக. மா என்ற வார்த்தை கனியையும் குறிக்கும், அன்னையை குறிக்கும். பெண், அன்பாக அழைத்தல் என பல இடங்களில் வந்தாலும் ஒரு பொருள், இரண்டு முறை வந்தால் அது பிரிதொரு பொருள், சொல்லின் இறுதியில் வந்தாலும் அழகுதான். மா மா, இது ஒரு பொருள். கேள்வி கேட்பது என்பது நம்மவர்களுக்கு கைவந்த கலை. அதிலும் கிடுக்கிப்பிடி கேள்வி என்றால் பதில் புத்தி கூர்மையோடு சொல்வதில்தான் திறமை. சுவாரஸ்யமான ஒரு பாடல், அதனை ரசிக்கும் இரு உள்ளங்கள். அந்த காலத்து டூயட் சாங் இது. டி எம் சவுந்தரராஜன் ஜமுனாராணி குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். கேட்கலாம் குமுதம் படப்பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்திய நேயர் நாகர்கோவில் சகிலா. அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பிய தலைப்பு அண்ணன் ஒரு கோவில் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நம் ஜீவன் நாம் காணும் வண்ணம்தான் குழந்தை. அது தத்தி தாவி துள்ளி ஓடி குதூகலித்து கள்ளம் இல்லாமல் விழிகளை உருட்டி சிரித்து மகிழும் அழகுக்கு இந்த உலகையே விலையாக தரலாம். குழந்தை வளர்ந்த பின் பெற்றவர்களை பாராட்டி மகிழ்ந்தால் பெற்ற உள்ளங்கள் அடையும் மகிழ்வுக்கு எல்லையே கிடையாது. ரோஜா மலரை போன்ற மென்மையான வார்த்தைகளை பேசும் தாய், கனலாக சுடும் நெருப்பாக மிடுக்குடன் காணப்பட்டாலும் அதனை தாயிடம் வெளிப்படுத்தாத தந்தை, காக்கும் தெய்வம் போல செயல்படும் வீரம், இந்த இல்லம் இறைவன் ஓய்வெடுக்கும்.

அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து குலமகளின் நெற்றியில் திலகமிடும் நாள் மணநாள் என்றாலும் இறைவன் நினைத்தது என்னவோ சொர்க்கத்தில்தான் என்று நினைப்பவர்கள் நம்மிடம் உண்டு. படைத்தவனும் அருளும் கொடை நல்ல துணைவி. அது மனப்பொருத்தம் இருந்துவிட்டால் கொண்டாட்டம், இல்லையேல் திண்டாட்டம்தான் இருவருக்கும். இந்த அழகு, அந்தஸ்து, பணம், பொருள், பொருத்தம்தான் பலரிடையே வெளிப்படையாக தெரிவது. உள்ள பொருத்தம் யார் கவலைப்படுவது? கேட்கலாம் கே ஜி யேசுதாஸ் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் மன்மதலீலை படப்பாடல்.

நேயர்களிடம் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் நாகர்கோவில் இசகிலா. குடும்பம் ஒரு கோவில் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். முழு நிலா அழகு, தேய்ந்தாலும் அது அழகுதான். கூன்பிறையை தொட்டிலாக்கி அங்கே உள்ளத்தை கொள்ளை கொண்ட பால்வண்ண நிறமுடைய பச்சளம் குழந்தையாகிய உன்னை தாளாட்டுவேன். இளமும் பஞ்சை விட மென்மையான என் மடியில் உன்னை பாராட்டி சீராட்டுவேன். இன்னும் என்னென்னவோ ஆயிரம் கற்பனைகள். உன் பளிங்கு கன்னத்தை சீண்டுகையில் இந்த உலகையே மறந்தேன். சகோதரன் பிள்ளையை தன் பிள்ளையை விட உயிராய் நினைக்கும் பாசப்பறவையின் பாடல் இது. பி. சுஷீலா குரலில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில், கற்பகம் படப்பாடு.

நேர்காணலுக்கு நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். கைத்தொழும் தெய்வம் அன்னையின் முதல் பேர் என்று போற்றும் தங்கை. காரணம், அவளை தாயை போன்று பராமரித்து தந்தையைப் போல் வழிகாட்டி பாசமழை பொழிந்து வளர்த்த பாசம். நாளும் அவன் பாதத்தில் எரியும் விளக்காக என்னை நடத்து என்று பொழுதும் இறைவனை வேண்டும் பக்தி அவள். இரத்த உறவுகள் ஆண்டவன் விளையாடும் அழகான உறைவிடம். கேட்கலாம் அண்ணன் ஒரு கோவில் படப்பாடல்.

பழங்காலத்து பயிராக தொடங்கிய உறவு இல்லறம் ஊர்கூடி தேரிழைத்தால் கோடி அழகு. சுற்றத்தார் அனைவரும் சூழ மகனின் பிறந்த நாளை கொண்டாட மகிழும் பெற்றவர்கள் இன்றும் இந்த பாடலுக்கு வரவேற்புதான். மங்கள விழாக்களில் நிச்சயம் கேட்கலாம் இதனை.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் நாகர்கோவில் எஸ் அகிலா அவர்கள். குடும்பம் ஒரு கோவில் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நமது நேயருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திரைக்களஞ்சியத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஜமுனா பெனட்.

0: cities reported significant increases in deaths at private homes, hospitals and care homes, with the Paris region recording the steepest rise. Back home, the southwest monsoon has further advanced into some more parts of Gujarat, Rajasthan and Haryana and remaining parts of Madhya Pradesh today. The IMD has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha and West Madhya Pradesh for tomorrow. Meanwhile, heavy rain continued in several parts of Maharashtra today, affecting normal life and disrupting road connectivity in many districts. More from our Mumbai correspondent.
1: Today, several parts of Maharashtra received rainfall, with coastal areas seeing highest amount of rains. Water level rose in rivers of districts of Raigad, Ratnagiri, Sindhudurg and also in Kolhapur. According to IMD, rainfall is expected to intensify in the state from tomorrow till 7th July. Heavy to very heavy rain is likely at several places, while isolated areas over Konkan and the adjoining Ghat regions of Maharashtra may receive extremely heavy rain. Thunderstorms are also likely over parts of Madhya Maharashtra, Marathwada and Vidarbha. The IMD has advised fishermen not to venture into the sea till July 7th due to winds and rough sea conditions. Sangeeta Godbole, Akashwani News, Mumbai.
0: On to sports. In the FIFA World Cup, Australia will take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. In other round of 32 matches, Argentina will face Cabo Verde at Miami Gardens, while Colombia will clash with Ghana at Kansas City Stadium tomorrow morning. In the Wimbledon Tennis Championships, American Jessica Pegula and Naomi Osaka of Japan have reached the round of 16 in women's singles. Osaka defeated Daria Kasatkina 6-1, 6-3 in just 65 minutes in round of 32 match. Jessica dominated Spain's Buzas Maniero in a 6-1, 6-3 victory. In men's singles, third round of matches, world number one Jannik Sinner is currently facing US player Jensen Brooksby, while Daniil Medvedev is taking on Jan-Lennard Struff of Germany. In another third round fixture, Serbian Novak Djokovic is taking on Arthur Rinkonesh of France. Benchmark domestic equity indices ended with modest gains today, extending their rising streak for the third straight session. The Sensex rose 262 points to close at 77,764. And now, before we end the bulletin, the headlines once again. Government says Indus Waters Treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு ரயில் பயணங்கள் அப்படின்னாலே நம்மளால மறக்கவே முடியாது. என்ன விதமான நினைவுகள் வந்து ஒரு ரயிலை நினைச்சா நமக்கு தோணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயிலு, அதுக்கப்புறமா டீசல்ல போனது, மின்சாரத்துல போனது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம், வந்தே பாரத் பாக்குறோம். சோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதி நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில இருக்குது. குறிப்பா தென்மண்டல ரயில்வேயை பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறைய வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு தமிழகம். இந்த தமிழகத்துல இருந்து காஷ்மீர்

0: வரைக்கும் சரி, இல்ல இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்ல வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கு. சோ மொத்தமா ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையா இருக்கு. பொதுவா வந்து பெண்கள் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும், அவங்க கூட எடுத்துட்டு போற லக்கேஜ் முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயில்ல போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆயிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மே ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துலதான் அங்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. சோ தட் அவங்க எதுவா இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலன்னு உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோல்ல கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்கு அப்படின்னா ரயில் மதர் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம்.
0: என்ன ஆப் சார் அது?
1: ரயில் மதத் ஆப், ரயில் மதத் வெப்சைட். அது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வே பாசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட்.
0: சோ அத நம்மளுடைய மொபைல்லயே டவுன்லோட் பண்ணி வச்சு.
1: டெஃபினட்டா. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல CCTV கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியா டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்றதுலயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்யறது?
1: RPF ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. சோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாங்க. நான் சொல்றது சரக்கு ரயில்களுக்கு சொல்றேன் நான். அது புதுசா வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
1: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துட்டு ஃப்ரீட்டாக கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம்.
0: இப்ப ஆன்மீக

0: சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது?
1: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லயோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிரஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்கிறதுனா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
0: ரயில் நிலையங்கள்ல வந்து நம்ம முதல்ல பாக்குற வசதி என்னன்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில் எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது.
0: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
1: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் IRCTC இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
0: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்கா? அதில்
1: அப்சல்யூட்லி ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் CCTV கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
0: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
1: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
0: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பத்தி சொல்லுங்க சார்.
1: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
0: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
1: ஆமாம்,
0: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? நீங்கள் அதை இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது
1: ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸை விட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 லேக் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில்

0: 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ஆனா ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்க வந்து வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
0: எக்ஸாக்ட்லி
1: நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா, அதே மாதிரி இப்ப என்ன புதுசா பண்ணிருக்கோம், போன வருஷத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. ஸோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்க ஒரு SMS அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஸோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன், SMS கொடுத்துருவோம் கன்சர்ன் பேசஞ்சர்
1: புக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு.
0: இந்த SMS ஃபெசிலிட்டி இருந்ததுனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது

0: ஆக்குபன்சி ஹாஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதையெல்லாம் வந்து அகலப்பாதை பண்ணியிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆம் ஆண்டுலேருந்து சார்?
0: அரவுண்டு 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவார்டர் ட்ரிப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படைக்குறிச்சி, காரைக்கால் பேராலம் செக்ஷன், இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவார்டர் ட்ரிப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி, பழங்கநத்தம், அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு, நிறைய செக்ஷன் டபுளிங், ட்ரிப்ளிங், குவார்டர் ட்ரிப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா டிராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட்டு தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆம் ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, ஓஹெச்சி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 செக்ஷன்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லேருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்லேருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவார்டர் ட்ரிப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸ்லேருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேயில் நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள், குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ.
2: இதழோர புன்னகையாய்,
3: இதழோர புன்னகையாய்,
2: தேனோரும் பூந்தோட்டமாய்,
3: தேனோரும் பூந்தோட்டமாய்,
2: என்றும் உங்களுடன் உறவாடும்,
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101,
3: குமரி பண்பலை 101.
4: கண்களுக்கு வானவில்லை நேயல் வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியின் நேரம் இப்பொழுது 9:30. இந்நேரம் முதல் 10 மணி வரை நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.

குரலில் இளையராஜாவின் இசையில் சொல்ல துடிக்கிறது மனசு பட பாடல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:41:26. நேரில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரை இசை பாடல்கள்.

0: ஏ செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற ஏ எதிர்காலம் ஏ லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

கேட்ட அந்த பாடலின் படம் விடுதலை. ஒலித்துக்குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், சந்திரபோஸ் குழுவினர். இப்பாடலுக்கு வரிகள் வாலி.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திரையிசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:01. நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் ரொட்டீன் டயலாக் 260-240 மற்றும் 290-7222. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0465-2, அலைபேசி எண் 8901-2570309. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உங்கள் பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு மகிழலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். இரவு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்
1: புன்னைநகர்
0: ஜே ஜெயக்குமார். உங்களின் விருப்ப பாடல்?
1: படம் வந்து மருமகள். அதுல பாடல் வரி கவிஞர் வாரி, இசை சந்திரபு, பாடியவர்கள்.
0: சரி, அந்த பாடல் கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நேயரே.

0: நேர்களை உங்களை நினைவிற்கு நாளை நமது நிலையத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள். நாளை காலை ஊற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் இடம்பெறும் நேரம். வட்டார செய்திகளை அடுத்து எட்டு 8:35 த்ரீ இன் ஒன், 9:30 கான கயரலி மலையாள திரைப்பட பாடல்கள், 10:02 ஒரு சூப்பரான கேம் ஷோ சவாலை சமாளி, 10:30 உங்களுடைய அபிமான கடிதமும் கருத்தும். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:07:21.
1: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000க்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர்.

0: இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்க, உங்களுடைய ஊர் பெயர்?
2: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம். மரமலர்ச்சி பாடல். மன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரையில் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். அந்த இனிமையான பாட்டு தாங்க மேடம்.
1: உங்களுடைய இசையமைப்பில் இந்த பாடல்ல பாடல் கேட்கலாம். நன்றி நேயரே.
3: நன்றி.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்க.

0: மற்றும் அஞ்சு கிராமம்.
1: பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த வலி கண்டிப்பாக இருக்கும், அதுதான் முதுகு வலி. முதுகு வலி பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நாளை கேட்க வேண்டிய நிகழ்ச்சி 12:50 நாளை பகல் 12:50 முதுகு வலி குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள். கேட்டு பயன் வரலாமே. வணக்கம்.
2: கானம் பாட்டும் வானம் பாட்டை குமரி பந்திருக்கும் அன்பு சோதிக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: அன்பு சகோதரருக்கு இனிய இரவு வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர்? மதுரையில இருந்து ஆண்டனி பேசுறீங்க ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
2: எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரும்
1: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லமா இருக்கீங்களா? அந்த படத்தினுடைய பெயர்
2: என்னடி
1: மீனாட்சி? ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. பாடல் கேட்கலாம். நன்றி நேயர்.
2: ரொம்ப நாளாக எனக்கு ஒரு

0: நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், அது குறித்த தகவல் தான். 1:10 உத்திரமேரூர் கல்வெட்டுகள் உரை சித்திரம். இது வந்து சித்திரம் பெருமைமிகு பாரதம், அதில் வருது. நேரம் வந்து பகல் 1:10. 2:30 நாட்டுப்புற கீதங்கள், குளத்தூர் எஸ் துளசிதாசன் வழங்கும் கிராமிய பாடல்கள். 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம், செம்மண் உலை செல்லன் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள். சரி, 3 பாட்டு கேட்டாச்சு. 4வது பாடல் நேயர் யாராக இருக்கும்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெய்யூர்ல இருந்து உதயகுமார்.
0: நெய்யூர் உதயகுமார் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: திருப்பி இசையும் பாடல். திருப்பி இசையில வருஷம் இல்லாம தந்தோம், அதுல எங்க எந்த வண்டிதா
0: வேண்டின வரல தெரியுதா?
1: இன்னும் ஒண்ணு பயங்கர மழை இங்க,
0: இங்கே அழமழதான்.
1: அப்படியா?
0: ஆமா. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: தேடலோட கேளுங்க. வெண்ணிலாவ அழைப்புக்கு நன்றி.

0: உங்கள் நினைவிற்கு நாளை மாலை 4-2 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எத்தனை பேர் எஸ்எம்எஸ் அனுப்பி உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்க போகிறீங்க நாளைக்கு கேட்கலாம். நாளை 7:25 நமது நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே கேட்கலாம். வேளாண்மை அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஜெகநாத அருண்மணி அவர்கள். தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னை வளர்ச்சிக்கேற்ற சத்துக்கள் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சி நாளை 7:25. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். புளியர்குறிச்சி சுதா அம்மா. நேரம் இப்ப எவ்வளவு தெரியுமா? 10:26. 26 15 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சாப்பிட்டாச்சா?
1: என்னமா
0: சாப்பிட்டு முடிச்சாச்சா?
1: ஆமாமா சாப்பிட்டு முடிச்சாச்சு.
0: சரி, என்ன பாடல்?
1: என் பாடல் இளம் ஒரே நாள் உனையும் நான் நிலாவில் பார்த்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது.
0: கரெக்டா உங்களுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இல்ல?
1: ஆமா ஆமா, வயசு
0: வயசு
1: இல்ல இல்ல, அந்த வயசெல்லாம் தாண்டியாச்சு. இல்ல இனி எங்க
0: அப்படி எல்லாம் கிடையாது. மனசு இளமைதான் இளமை, சரியா? வயசெல்லாம் அது,
1: ஆமா மனசுதான் இளமை.
0: ஆமா, அது ஒரு வெளிப்புற தோற்றம் தான் வயசு, சரியா? மனசு அப்படி கிடையாது,
1: ஆட முடியாது, கற்பனைதான்.
0: சரி சரி சரி, இந்த பாட்டு வந்து நல்ல ஒரு மெலோடியஸ் சாங். பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி நேயரே.
1: நன்றி.

நாளை காலை 8:05, நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரல் நிகழ்ச்சி, இலக்கிய பிரியர்களுக்கான நிகழ்ச்சி நாளை இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் தேன் அமுது தொடர் படைப்பாளர் உஷா தேவி அவருடன் நேர்முகம். 9:15 நிலா முற்ற மாதிரியை பவனி வரும் குமரி நிலா. 8:05 நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:32:25. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம். வணக்கம், கோட்டார்ல இருந்து பானு கணேஷ் அம்மா. அம்மா பதட்டமா இருக்க பேசும்போது? படுத்திருந்தீங்களா? சரி சரி, தூக்கம் வருது இல்ல? சரி, இந்த நேரத்துல என்ன பாட்டு கேட்க போறீங்க சொல்லுங்க. இந்த பாடல் கேட்டுட்டே அப்படியே தூங்கிருவீங்களா?

0: நேயர்களிருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:39 10:00. இந்நேரத்தில் 7வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அம்மா, எனக்கு 4 செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம்
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நேரே.

0: நமது நேயர்களும் பலவிதம், அவர்களது ரசனையும் அப்படியே. நேரம் இப்பொழுது 10:43. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் குரலுக்கு சொந்தக்காரர்
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: ஐயா
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கு.
0: உங்களுடைய விருப்ப பாடல்
1: படம் மரகதம்.
0: மரகதம்.
1: அதுல வந்து சத்ரபாவா குங்கும பூவே கொஞ்சம் பூராதே என்கிற பாடல்.
0: சரி சரி, இப்பவுமே அந்த பாட்டுக்கு வந்து ரீமேக் மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க. பாடல் கேட்கலாமா?
1: ஆமா, நல்ல ஒரு டான்ஸ்.
0: சரி, நன்றி நேயரே.
1: நன்றி அம்மா, நன்றி.

0: வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஜென்டில்மேன். இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் பிடித்திருப்பார். ரொம்ப அற்புதமா இருக்கும் மேம் பாட்டினுடைய இசை வரிகள் காட்சி அமைப்பு. ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல் ரொம்பவே அருமையா இருக்கும். பாடல் கேட்கலாமா?
1: கேட்டு மகிழலாம்.
0: நன்றி நேயரே.

0: வணக்கம் வணக்கம்.
1: இரவு நேரத்துல குமரி பெண்களில கண்ணுறவு நேரத்துல பாடல் கேட்டது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரியில பீமராஜ்மா.
0: தர்மபுரி பீமராஜ் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் வந்து ஓம விழிகள்.
0: ஊமை விழிகள்.
1: அந்த படத்துல இரவு நேரத்துல மாமரத்து போகுதுன்ற அற்புதமான பாடல் அனைவருக்குமா.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி நேயரே.

0: நேரம் இப்பொழுது 10:56 25 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சிக்கு நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய பாடலை கேட்கும் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: ஐயா, உங்களுக்கு தான் அந்த நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா உங்க பாடல் எவ்வளவு நேரம் போகும் தெரியாது.
1: அடிச்சு 10:55 கிடைச்சிருக்குமா?
0: 1 மணிக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க.
1: போராடி வெற்றி பெற்றிருக்கமா.
0: சரி, முயற்சி திருவினையாக்கும். அந்த நம்பிக்கையோட பாடல் கேளுங்க. என்ன பாடல்?
1: ஆமா, எனக்கு இந்த புதிய படத்துல இருந்து சிஎம் சௌந்தரராஜ் பண்ண இனிமையான பாடல். அந்த 20 நேரத்தில் நேரில் தாண்டி எனக்கு வேண்டி வாங்கம்மா.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்டலாமா.
0: நன்றி நேயரே.

நேயர்கள், இதுவரை கேட்டது நிலாமட்டம் நிகழ்ச்சியில். உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நேரத்தில் உங்களுடன் பாடலை கேட்டு ரசித்தவர், உங்களுக்காக பாடலை சுழலவிட்டவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரு இசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். 11:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். தடுமாறி விழுகிற பொழுதும் தடுமாறி போகிற பொழுதும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யாரோ ஒரு உறவு நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி யாரோ ஒருவருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கையாக நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க. நன்றி அப்படின்ற அந்த மூன்று சொல்லில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே சொல்லுவோம், விலங்குகள்லாம் நம்மக்கிட்ட நன்றியாக இருக்குது, ஆனால் மனிதர்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சூழல் மாறி போனதுனால நாமளும் அப்படி மாறிட்டோம் அப்படின்னு எடுத்துங்க. யார் நமக்கு எந்த கெடுதல் செஞ்சாலும் பதிலுக்கு அவங்களுக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்காம, நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அது அவர்களுடைய எண்ணம், அது அவங்களோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை அணுகுங்க. தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, துவண்டு போகாமல் அடுத்தடி எடுத்து வைங்க, நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம் அப்படின்ற இந்த சின்ன சிந்தனை இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக இந்த பாடலை பாடியது கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமனுடைய குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 11:08 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். ஒத்த விழியாலே பேசுற, ஒன்று ரெண்டு பானமா வீசுற, சொப்பனத்தில் மூச்சு வாங்குற, சொல்ல முடியாம ஏங்குற, ஏனையா அந்த மாதிரி அச்சமும் விட்டுத்தான் வந்துட்டேன். தென்னமர கீத்து ஆடுது, தெக்கு திசை காத்து பாடுது, என்னை மெதுவா தீண்டுது, உன்னை என சேர தூண்டுது. ஆசையை அடகாக்குற யாரையோ எதிர்பார்க்கிற, காதலை அள்ளி வீசுற, காலையே கட்ட பார்க்கிற. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.
1: அந்த நானா
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா,

ஆடிவெளி திரைப்படத்திலிருந்து சித்ராவோட குரல்ல பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:18. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வார்த்தைகள் இல்லா மௌனத்தில் வாழ்வினில் இன்பங்கள் தோன்றுமோ, பார்வைகள் பேசும் மொழியினில் பாசங்கள் யாவும் புரியுமோ, தேவனின் கோவில் மணியோசை தேவதை கேட்கும் இசை போலே, பூவினில் வண்டுகள் தேன் தேடும் பூவனம் இங்கு நம் சொந்தமே, வானத்தில் ஆடும் மேகங்கள் வாழ்வினில் வந்தே போகலாம், பூந்தென்றல் வீசும் காலங்கள் நெஞ்சினில் இன்பம் சேர்க்கலாம், காவிய காலம் இதுதானோ கண்ணங்கள் சிவக்கும் தருணம், காதலின் தீபம் அணையாது காலங்கள் வெல்லும் நம் நம் தேசம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, இதய தாமரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:23. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏற்றி வைத்த காதல் தீபம் கண்ணா, அதில் எண்ணெயாக நான் இருப்பேன் மன்னா. எண்ணெயாக நீ இருந்தால் கண்ணே, ஒளிரும் திரியாக நான் இருப்பேன் பெண்ணே. வாழ்த்திடுவோம் நூறு யுகம், வாழ்த்துக்களும் கூட வரும். வாழ்வேன் உன்னால் தானே, காலமெல்லாம் நான் உன் துணையே. கண்ணுக்குதான் காவல் வந்த இமையே, இளம் காதலுக்கு யார் வருவார் துணையே. காதல் அது தெய்வீக பெண்மையே, அதன் காவலனாய் நான் இருப்பேன் உண்மையே. நீ இருந்தால் நிம்மதிதான், உன் நெஞ்சமே என் சன்னதிதான். வாழ்வேன் உன்னால் தானே, கண்மணியே, பைங்கிலியே, காலமெல்லாம் நான் உந்தன் துணையே. ராஜாவின் உள்ரோஜா முகம் பார்த்தாலே போதும் கோடி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காவலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:30. மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கோவையில் இதமான மழை இதமான குளிருடன் ஆகாய வெண்ணிலா பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் பாபு முள்ளக்காடிலிருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சிறப்பு இன்று நிகழ்வு, வனப்பு நன்று நகர்வு, முகவுரை நின்று பொலிவு, மனசு சென்று மயங்கும் அழகு, தொகுப்பு கவிதை ஒளி நிலவு, கழிப்பு பண்பலை அழிப்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஏழு கிணறுலேருந்து அபுதாகிர் இணைந்திருக்கிறாரு. வழங்கும் பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்றும் மிஞ்சும் வகையில் செவிக்கு இதமாக திக்குமுக்க அடக வைத்தது. வழங்கிய தங்களுக்கு நன்றின்னு சொல்லி மறுபடியும் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். நம்முடைய அடுத்த பாடல் இந்திரன் சந்திரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் நமக்கு வீதி, மேகம் நமக்கு ஜோடி, காற்றோடு கலக்கலாம், கைவீசி நடக்கலாம், ராஜா இங்கே நாம், யார் தடுப்பது. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வர இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:42. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களும் மனதை மயக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜெயராம் டிஜிஎல் இவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வீத், ரமேஷ் இவங்க நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி கண்மணி இந்த பாடலுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு முரளிதரன். அப்படியே ஒரு 35 ஆண்டுகளை பின்னோக்கி அழைத்து சென்று அன்றைய நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிழலாட வைத்தது பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் மறுபடியும் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பனி சிந்தும் பூக்கள் இங்கு வாசனை தான் கேட்குமோ? பதில் சொல்லும் காலம் வந்தால் காதல் கதை சொல்லுமோ? மலைசாரல் மேகங்கள் மடிமீது தூங்குமோ? இளம் கண்ணி ஆசைகள் இசை பாடும் ராகங்கள் நாளும் இந்த நேரம் பார்த்து தேகம் இங்கு ஏங்குமோ? செவ்வந்தி பூக்கள் எல்லாம் தேவதை தான் கேட்குமோ? சித்திரங்கள் தீட்டியது சொந்தம் இங்கு சேருமோ? நீரோடை மீன்கள் தான் நீந்தாமல் தூங்குமோ? மனதோடு மோகங்கள் மறைகின்ற வேகங்கள் கன்னி பெண்மை இன்று மட்டும் நாணம் கொண்டு வாடுமோ? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:54 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பாட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, இந்திரன் சந்திரன் அஞ்சலி கண்ணுக்கொரு வண்ணக்கிளி இந்த பாடல்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்த நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகியோட குரல பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்முடைய இசை பயணத்தை தொடரலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.
3: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் மேலே நேரம்.

4:01 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சுப்பிரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடல்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜுடைய இசையில் அம்பலி குரலில் ஒலிக்க இருக்கிறது, சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை சொர்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷ.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. பிராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம்.

நேரம் 5:21:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.